0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 91. தேங்க்யூ.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யுவர் அபவுட் டு லிசன் பெரிய புராணம் டிஸ்கோர்ஸ் இன் கன்னடா. த டைட்டில் இஸ் கணநாத நாயனார் புராணம், பிரசன்டட் பை ஸ்ரீ HS தியாகராஜன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: குருப்போ நமக. எல்லா மகனியர்களுக்கும் நமஸ்கார. கணநாத நாயனார் அவரை சரித்திரையேனு நோடணும். கணநாத நாயனார் அவர் பற்றி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அவரோ, கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன். கடற்காழி அந்தந்தரே சீர்காழி அந்த அர்த்த. ஈ ஊர்னல்லிதவரு, சீர்காழியினல்லிதவரு. ஏனும் பாழ ஒள்ளேவரு சிவபக்தரு, அது ஹேளேபேக்காகில்ல. சிவபக்தர் அந்த பாழ சிவபக்தரே. இவரிகே ஜனங்களும் சேர்ஸ்பேக்கு, ஈ சிவபக்தியல்லே எல்ல ஜனங்களும் கூட இன்வால்வ் மாடிஸ்பேக்கு அன்னது ஒரு ஆசை இத்து. இவரன் கண்டே ஜனங்களுக்கும் கூட பாழ மரியாதை கௌரவ எல்ல இத்து. அதிரண்ட இவர் ஏன் மாத்தாயிரு, யாரே சிவன சேவை மாதிரி யாவ்யாருக்கு யாரே யாவ்யாவ கெலச சரி ஹோகத்தே சூக்தவாகிருத்தே அந்த தோரசத்தோ தோரத்தோ அவருக்கு அவர அவரவர கெலசவன்னு கொட்டு ஆ மூலக சிவசேவையன்னு மாடிஸ்தாயிரு. அவரிகே அவ நாவு சிவசேன சிவ சேவையன்னு மாடி நாவு கூட சிவபக்தராதுவோ, ஹெச்சின பக்தி நம்மள் உண்டாயிட்டு அன்னோ ஒன்று திருப்தி அவருக்கு வர்த்தாயித்து. ஏனேனு மாடிஸ்தாயிரு இவர் அந்தந்தரே திருமுறைகளன்னு பரசோது. ஒப்பரிந்த ஒப்பரிகே பரசதிரே தானே எல்லருக்கும் கொத்தாகத்தே. ஹாகே நீவு பரீரி, நீவு பரந்து இன்னொரு கொடி, ஹீகே திருமுறைகளிலிருந்து பரசோ காரிய மாடிஸ்தாயிரு. யார் யாருக்கு பரையோதிக்கு பருத்தோ ஹாடவரு, யாரு ஹாடுத்தீரோ நீவெல்ல ஹாடி ஹாடவ்ரிக பேரையவ்ரிக ஹாடுவதன்னு கழிசிக்கொடி. ஈரத்தை ஒப்பொப்பரன்ன ஒப்பொப்பரன்ன ஒன்னொன்று கெலசக்க நியமிஸ்தாயிரு. பேர் பேரையவ்ரிக ஹாடுவதன் கழிசுபோது கெலவரு ஹூகளன்னு தகொண்டு பண்ணி தோட்டங்களிந்த எல்லா ஹூகளன்னு தகொண்டு பண்ணி அதுக்கே யாரோ சாத்தியோ அவரு மாடுபோதா கெல்ச ஹூகளன்னு போணிசி மாலை மாடுபோது, அது பேரையவர் மாடுபோது. ஆமேலே தேவஸ்தானத்தில் தீபவன்னு ஹெச்சபேக்கு, தீபவன்னெல்ல ಬೆಳಕು ಸೋದಿಕೆ ಅದನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಬಹುದು, ಮತ್ತು ಎಣ್ಣೆ ತರಬೇಕು. ಇಂತಹ ಕೆಲಸವನ್ನು ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಕೈನ ಯಾರ್ಯಾರಿಗಾಗತ್ತೋ ಆ ಥರ ಮಾಡಿಸ್ತಾಯಿದ್ರು. ದೇವರ ದೇವಸ್ಥಾನವನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸುವುದು, ಗುಡಿಸುವುದು, ಮತ್ತು ಒರೆಸುವುದು, ಇಂತಹ ಕೆಲಸ ಮಾಡುವುದು, ದೇವರ ದೀಪಕ್ಕೆ ಬತ್ತಿಯನ್ನು ಮಾಡುವುದು, ಇಂತಹ ಕೆಲಸಗಳು, ಮತ್ತು ಎಣ್ಣೆಯನ್ನು ಒದಗಿಸುವುದು, ಈ ಥರ ನಾನಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯಾರ್ಯಾರಿಗೆ ಯಾವ್ಯಾವುದು ಸೂಕ್ತವೋ ಹಾಗೆ ಅವರಿಗೆ ನಿಯಮಿಸಿ ಅವರಿಗೂ ಕೂಡ ದೈವಭಕ್ತಿ ಹೆಚ್ಚಾಗುವಂತೆ ಮಾಡೋದಲ್ಲದೆ ಅವರಿಗೆ ನಾವು ಶಿವಸೇವೆಯಲ್ಲಿ ಮಾಡಿ ಬಾಗಿಗೊಂಡು ನಾವು ಧನ್ಯರಾದವು ಅಂತ ಅವರಿಗೆ ಭಾವನೆ ಬಂತು. ಈ ರೀತಿ ಇವರು ಎಲ್ಲ ಜನರಲ್ಲಿಯೂ ಶಿವಭಕ್ತಿಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ತಾವೂ ಹೆಚ್ಚಿನ ಶಿವಭಕ್ತರಾಗಿ ಕೊನೆಗೆ ಮುಕ್ತಿಯನ್ನು ಪಡೆದರು ಅಂತ ಚರಿತ್ರೆ ಹೇಳುತ್ತೆ. ಈ ಇವರ ಚರಿತ್ರೆಯಿಂದ, ಅಂದರೆ ಈ ಗಣನಾಥ ನಾಯನಾರ್ ಅವರ ಚರಿತ್ರೆಯಿಂದ ಈ ವಿಡಿಯೋವನ್ನು ನಾನು ಮುಕ್ತಾಯಗೊಳಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಮತ್ತೆ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ.
1: ಓಂ ನಮ ಶಿವಾಯ. ಯು ಆರ್ ಲಿಸ್ನಿಂಗ್ ಟು ಶೈವಂ ಡಾಟ್ ಆರ್ಗ್ ರೇಡಿಯೋ, ದಿ 24/7 ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಚಾನಲ್ ಫ್ರಮ್ ಶೈವಂ ಡಾಟ್ ಆರ್ಗ್. ಓಂ ನಮ ಶಿವಾಯ.

ஈழ்யஶ்ச சிவந்யஶ்ச வாஜின்நாசுஶ்ச சிமேத்யஶ்ச சப்தே அக்னிஷ்ட்வா தேவைர்வசூபிஸ் சஜோஷா ப்ரீதம் வன்ஹிம் வஹது ஜாதவேதாஹ ஸ்தீர்ணம் பர்ஹிஸ் சுஷ்டரீ மாஜுஷானோர் ப்ருதுப்ரதா.

வீரந்தேவகாமஞ்சஜானத்வஷ்டுரர்வாஜாயத ஆசுரஸ்வாஹ த்வஷ்டேதம் விஸ்வம் புவானஞ்சஜான பஹோஃ கர்த்தாராமிஹ யக்ஷிஹோதஃ அஸ்வோ க்ருதேனாத்மன்யாசமக்த உபாதேவாஹ ருதுஷஃ பாதா ஏது வனஸ்பதிர்தேவலோகம் ப்ராஜானன் அக்னினா ஹவ்யாஸ்வாதிதானி வக்ஷதே.

பஹுரஸ்ய புத்ரஶ்சிஷ்ச க்ருணோதி சமானவகத்யா இஷுதிஸ் சங்காஃ ப்ருதானாஶ்ச சர்வாஃ ப்ருஷ்டே.

ஹி பூயா அஸ்மத் சாகா ப்ரதரான சுவீராஹ கோபிஸ் சன்னத்தோ அசி வீழயஸ்வாஸ்தாதாதே ஜயது ஜேத்வாநி ரதே திஷ்டன் நயதி வாஜினஃ புரோ யத்ரா யத்ர காமயாதே சுஷாரதிஹி.

யதக்ரந்தஃ ப்ரதமஞ்ஜாயமான உத்யந்த்ஸா முத்ராதுத வாபுரீஷாத் ஷ்யேனஸ்யா பக்ஷாஹாரிணஸ்யா பாஹூ உபஸ்துத்யம் மஹி ஜாதந்தே அர்வன் யமேனா தத்தன் த்ரித ஏனமாயுநகிந்த்ரா ஏனம் ப்ரதமோ அத்யாதிஷ்டதே கந்தர்வோ அஸ்ய ரஷநாமா க்ருப்ணாத் சூராதஸ்வம் வசவோ நிராதஷ்ட அசியமோ அஸ்யா ஆதித்யோ அர்வன்னசி த்ரிதோ குஹ்யேன வ்ரதேனா அசி சோமேன சமயா விவ்ருக்த ஆஹுஸ்தே த்ரீணி திவி பந்தானானி த்ரீணீத ஆஹுர் திவி பந்தானானி த்ரீண்யப்சு த்ரீண்யந்தஸ் சாமுத்ரே உதேவா மேவரோ நஷ்சன்.

நராஷ்ஞேசியமஹிமானமேஷாமுபஸ்தோஷாமயஜதஸ்யாயஜ்ஞைஹி யே சுக்ரதாவஶ்ருசாயோதியந்தாஸ்வதந்தி தேவா உபயானி ஹவ்யா.

ஆேயிருஷ்ணீவாரஸ்வத்தீமேஷீ பௌமிய பௌஷ்ணியமீதி பிருஷ்டோபாரஸ்பத்யஶில்போ வைஷ்வதேவ.

0: உபசீதாமோபசதாவை மகாபுரஞ்சனயந்தி
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

So when we say that together in Rudram, it says Samrayacha, Runayacha, Namakshangayacha. People say Charunayacha, but when you split it only, you will understand the meaning. Samrayacha, Arunayacha, Aruna, Arunachaleshwara. Mahadeva is referred to as Aruna in Rudram 2 times. So you are Aruna, Upamanyu Maharshi says. That Arunachaleshwara, only Brahma and Narayana went in search of the beginning and end of Mahadeva. One of the most excellent kshetras, Maranath Arunachale. Just by remembering Arunachaleshwara, one gets Vimochanam. And then Shukla Varnaya Shuklaya Shuklam Bharadarayacha Shukla Basma Valiptaya Shukla Karma Ratayacha. Again he glorifies, you are white in complexion. Camphor white in color. Milk white in color. Gokshiram. Sometimes camphor white, Mahadeva is described as camphor white, Karpura Gauram. Sometimes he is described as milk white, Gokshiram. Gokshiram means milk. And then, you are wearing white robes and you are besmeared with the white ashes. White ashes, because the ashes are also, like if you see the sacred ash, that is also white in color. And Namostu Raktavarnaya, Namostu Pitavarnaya. He says, Kirita Varadarine Ardha Hararda Keyura Ardha Kundala Karnine. So this is where Mahadeva is described as Ardhanarishvara. Half of your body is Parashakti. So that's where he says. So you're having a garland. You're having a garland on your one half of your body and you're having a ring on your other half of your body. That refers to Parashakti, because on the left ear of Mahadeva, which is shared by Parashakti, he is described as having a ear ring. On the right half, Upamanyu Maharshi sees a garland. That's what he says. Ardhaharardha keyura. Namah pavana vegaya namo devaya vai namaha. Tat ejati tan naijati tat dure tadva antike tat antarasya sarvasya tadu sarvasya bahyataha. Ishavasya Upanishad says. So you're so fast, no one can catch you. No one can catch you with the mind. Only by bhakti he can be caught. So Varaha Puranam 215th chapter, we saw the story of Nandishwara. They tried to, the devatas Brahma, Narayana and Indra, they tried to catch him by running. But Mahadeva cannot be understood by, through mind, thought, word and deed. He can be understood only by bhakti. And that's why Mahadeva showed his divine form to Nandishwara alone and not to the devatas like Brahma, Narayana and Indra. So you cannot be caught by mind. Pavanavegaya, Surendraya, Munindraya, Mahendraya, Namostute, Namak Padmardha Malaya, Utpalaur Mishritaya cha, Ardha Chandana Liptaya, Ardhasnaga Nulepine. So he describes again, so you have the mala, the Padma mala, you have the garland of lotuses on one half of your body. And in the other half, you are besmeared with the sandalwood paste and also with the ashes, holy ashes. So, Ardhanari Swarupam is beautifully described here. Nama Aditya Vaktraya, this is interesting. Nama Aditya Vaktraya, Adityana. Nama Aditya Vaktraya, Adityana Yanayacha. Nama Aditya Varnaya, Aditya Pratimayacha. Aditya Varnam. Vedahametam purusham mahantam adityavarnam tamasak parastat yasya yonim paripashyanti dhirastan me manashiva sankalpa mastu. Shiva sankalpa suktam 15th verse. Vedahametam purusham mahantam adityavarnam. Meditate on that personality who is the cause of all causes and who is beyond the tamasak parastat. He is beyond darkness. He is beyond the three modes of material nature and he is adityavarnam. He is He has the complexion of, he is camphor white in color. And that Purusha, who is the supreme reality, Purusho Vai Rudraha, meditate on that. Tanme Manaha Shiva Sankalpa Masto, meditate on that. Meditate on that Supreme Lord in your mind and heart. And then this comes in the Shiva Sankalpa Suktam. Shvetashvatara Upanishad. Vedakametam Purusham Mahantam Adityavarnam Tamasak Parastatam Evam Viditvati Mrityumetinanyak Pantavidyate Yanaya. Again, the same thing comes. Meditate on that supreme reality, Mahadeva. And there is no other way to attain
கோ பியாண்ட் த மோட்ஸ் ஆஃப் மெட்டி கோ பியாண்ட் த ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத் தமேவம் விதித்வாதி மிருத்யுமேதி தெர் இஸ் நோ அதர் வே டு கோ பியாண்ட் டெத் எக்ஸப்ட் நான்யக் பந்தா வித்யதேனாய எக்ஸப்ட் சரண்டரிங் டு தட் பர்சனாலிட்டி தட் இஸ் த ஒன்லி வே ஸ்வேதாஸ்வத்தர உபநிஷத் ஸ்வேதாஸ்வத்தர மகர்ஷி சேஸ் த தேர்ட் சாப்டர் எயித் வர்ஸ் கைவல்ய உபநிஷத் கைவல்ய உபநிஷத் உமாசஹாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் யாத்வா முனர்கச்சதி பூதயோனம் சமஸ்தசாட்சியம் தமசக்பரஸ்தாத் பை மெடிடேட்டிங் ஆன் தட் மகேஸ்வரா அலோன் ஒன் வில் கோ பியாண்ட் தமஸ் புருஷ சூக்தம் ஆல்சோ சேஸ் திஸ் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசக் பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி நான்யக் பந்தா அயனாய வித்யதே இட் கம்ஸ் அண்ட் ஈஸ்வர கீதா கூர்ம புராணா செகண்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர் 48th வர்ஸ் அண்ட் 49th வர்ஸ் இஸ் இஸ் மகாதேவா சேஸ் பிகாஸ் லார்ட் சிவா கிவ்ஸ் திஸ் ட்ரூ நாலேஜ் விச் இஸ் கால்ட் அஸ் ஈஸ்வர கீதா அண்ட் தட் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி கிவன் ஆஸ் பகவத்கீதா அகெயின் தட் இஸ் ஆல்சோ கிவன் பை லார்ட் சிவா ஸோ வேதாகம் சர்வமே வேதம் நமாம் ஜானாதி கஷ்டன பிராகுர் மகாந்தம் புருஷம் மாம் ஏகம் தத்வதர்ஷினா ஓ ரிஷீஸ் அண்ட் பிரம்மா நாராயணா லிசன் ஐ நோ எவ்ரி திங் ஐ நோ எவ்ரி திங் சர்வோ வை ருத்ரஹ தெர் இஸ் நத்திங் தட் இஸ் நாட் நோன் டு மீ ஓ ரிஷீஸ் பட் நோ ஒன் நோஸ் மீ ஸோ வெரி ஆப்ட் ரைட் பிகாஸ் வீ கெனாட் அண்டர்ஸ்டாண்ட் மகாதேவா வீ டு நாட் நோ மகாதேவா பட் ஹீ நோஸ் பிகாஸ் ஹீ ரிசைட்ஸ் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் த லிவிங் என்டிட்டிஸ் அண்ட் விஸ்வாதிகோ ருத்ரோ மகர்ஷி ஹீ இஸ் பியாண்ட் த யூனிவர்ஸ் And then he goes on to say, persons of truthful vision, call me as being one. Maam ekam, he is one without a second. Eko rudro na dvitiyaya, there is nothing that is equal to him, there is nothing that is greater than him. So people who have read the Vedas and Upanishads, people who have truthful vision, accept Mahadeva alone as the supreme reality. And tatva darshinaha, rishis say that. And the only great purusha, purushovai, Rudraha, that's what it says. So, this Aditya Varnam Tamasak Parastat is present in many, many places. And that's what here Upamanyu Maharshi says. Namak Somaya Saumyaya Saumya Vakra Dharaya Cha Saumya Rupaya Mukhyaya Saumya Damshtra Vibhushine. Saumya, he is beautiful. Saumya Rupam and Raudra Rupam is there. Gorapyanya Shivapyanya. People who have read the Vedas and Upanishads will come to the conclusion that there is a Raudra Rupa of Mahadeva and Saumya Rupa of Mahadeva. And of course, he takes those ferocious forms to punish the wicked alone. But behind that, he has a beautiful divine spiritual form. Saumya. Saumya Vaktara Dharayacha. Your face is so beautiful. Sundareshwara. Sundara. Sundara Pati. Sundara Nata. The Lord of Beauty. நமக் ஷியாமாய கௌராய அர்த்த பீதார்த பாண்டவே ஹியர் ஆல்சோ ஹி டிஸ்கிரைப்ஸ் தட் அர்த்தநாரி ஸ்வரூபம் ஷியாமா ஷியாமா மீன்ஸ் டார்க் பராசக்தி ஸோ பராசக்தி இஸ் டு யுவர் லெஃப்ட் அண்ட் ஷீ இஸ் ஷேரிங் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி ஸோ யூ ஆர் ஆல்சோ தட் பிகாஸ் பராசக்தி தட்ஸ் வை தெர் இஸ் தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங் ஆன் அருணாச்சலேஸ்வரா இட்ஸ் இன் தமிழ் இட்ஸ் இஸ் பாதியில் தேவியும் நீதானே தட் தேவி ஹூ இஸ் ஆக்குப்பைங் தட் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி யூ ஆர் ஓன்லி தட் ஓ மகாதேவா ஸோ ஷியாமாய கௌராய அண்ட் கௌரா மீன்ஸ் ஒயிட் ஸோ யூ ஆர் டார்க் அண்ட் ஒயிட் தட்ஸ் வாட் ஹி சேஸ் அர்த்த பீதார்த பாண்டவே ஸோ ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் எல்லோ அண்ட் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் அகெயின் ஒயிட் ஸோ அர்த்தநாரி ஸ்வரூபம் ஹீ பிரிங்ஸ் இன் தட் அண்ட் நர நாரி நர ஷரீராய ஸ்திரீ பும்சாய நமோஸ்துதே ஒன் ஓ மகாதேவா ஒன் ஹூ ஹேஸ் Half of your body is male and the other half is female. Namo Vrishabha Vahaya Gajendra Gamanaya Cha Durgamaya Namastubhyam Agamya Gamanaya Cha. You cannot be approached by all of them. Only by bhakti you can be approached. That's what he says. And then he goes on attributing various glories. For Lord Shiva. Namostu Gana Geetaya Gana Vrinda Rataya Cha. All the Ganas are glorifying you always, eternally. The Shiva Ganas are always in trance, eternally thinking of Parashakti and Paramashiva. They don't do anything. Their only duty is to serve Mahadeva. That's the foremost of
That's the foremost thing that they do. Mani Bhushita Murdhaya Namaschandrardha Bhushine Vichitra Mani Murdhaya Kusumashta Daraya Cha. You have the half moon, you have the crescent moon on your forehead, and you also have various gems. You are decorated with various gems and ornaments on your body. He says, and Namogni Mukanetraya Agni Rupaya Kantaya Namostu Gahanaya Cha. You have the, you are the form of fire. You are the form of Agni. And then he says, and then Kantaya, Agni Rupaya Kantaya, you are beautiful. And Namostu Gahanaya Cha, you are inconceivable and mysterious. That's where Vyasa says, and again in another place in Mahabharatam, whatever that is mysterious and inconceivable, Achintya, cannot be conceived very easily. And mysterious, secret, secret of the secrets. Whatever that is present, whatever that is present in the Vedas and Upanishads, that is only Mahadeva. Another place Vyasa Maharshi says that in Mahabharata. So he is Guhya. Guhya means secret. Never can be understood. Namo Digvasase Nityam Adivasa Suvasase Namo Jagan Nivasaya Patipatti Sukayacha. Digvasase. You have the garments, you have the directions for your garments, O Mahadeva. Dig Vasase, Dig means direction. North, East, South and West are the garments of Mahadeva. That's why Dig Vasase. Nityam Udvadda Mukute Mahakeyura Dharine Sarpa Kantopa Haraya Vichitra Bharanayacha. Sarpa Kanta means the, he has the Vasuki on his neck. Mahakeyura. And he has the universe for his own body. Brahmanda Vyapta Deha Basita Himarucha Basamana Bhujangaihi Kante Kala Kaparda Kalita Shashikala Chandako Dandahastaha Treksha Rudrakshamala Prakatita Vibhava Shambhava Murti Vedaha Rudra Shri Rudra Sukta Prakatita Vibhava Nak Prakachandu Sahukyam. Lagunyasam it comes, Lagunyasam it says. So, Sarpakanta, he has the Vasuki on his neck, and also he has the universe for his own

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Namoham Padarthaya Lokanam Siddhihi Kave Sachidananda Rupaya Shivaya Paramatmane
3: Svatantra Samipe Yogoshipa
4: Anya Preshyata Karpanya Rahitatvena Vashikrita Svetara Sakala Vastutvam
3: పాఠభేద దృశ్యతే సాధనం బాహ్యకరణ నిరపేక్షం అంతఃకరణం అస్తు జ్ఞానం తద్ అనాదిసిద్ధమే అత అనాదిబోధం బ్రహ్మ సంసార నివర్తక జ్ఞానస్య అనాదిసిద్ధత్వాత్ నిత్య నివృత్త సంసార దోషం శాంతి సమృద్ధం అమృతం ఇది శ్రూయతే తస్య వ్యాఖ్యానం జాతం. ఇదానీ స్వాతంత్ర్యం అన్య ప్రేష్యతాకార్పణ్య రహితత్వేన స్వవశీకృత ఇతర శ్వేతర సకల వస్తుత్వం. అర్థం
4: ప్రియదాలియా,
3: తత్కారణం స్వాతంత్ర్య కారణం ఉక్తం. స్వాతంత్ర్యస్య లక్షణం తు ఇదమేవ స్వవశీకృత శ్వేతర సకల వస్తుత్వం. స్వవశీకృత శ్వేతర సకల వస్తుత్వం, ఎలా వస్తుకలం తనకు అధీనమా వశీకృతమా ఇకునా తనకు అధీనమా ఇకున అర్థం.
4: శ్వేతర ఇతి
3: పరమం స్వాతంత్ర్యం ఇది. స్వ ఇతర సకల వస్తు స్వేన వశీకృతం శ్వేతర సకల వస్తు ఏన సహ స్వవశీకృత సకల వస్తు శ్వేతర సకల వస్తు సస్య భావ స్వవశీకృత శ్వేతర సకల వస్తుత్వం. విగ్రహాలను గౌరించుకో అవదాం సంస్కృతం వరు. అన్య ప్రేష్యత కార్పణ్య రహితత్వేన అది హేతు, స్వాతంత్ర్య హేతు. అన్య నియమ్యత ప్రేష్యత ప్రేష్యత నా ఇన్నొరుత అన్యేన నియమ్యతే అర్థం. అన్యేన నియమ్య ఇల్ల అన్యేన నియమ్యమా ఇందాల్ నమకు అన్యాధీనత భవతి. కార్పణ్యం నా దైన్యం, దైన్యం తెలియదా కృపణస్య భావ. కృపణ ఇత్యుక్తే కృపణ ఇది బహుషు అర్థేషు ప్రయుజ్యతే. సాధారణమా కృపణ ఇది కిం తుచ్ఛ ఇది వా తదప్యస్తి తస్మిన్నప్య అర్థ అస్తి నామాతి కృపణస్య ఇది అత్యంతం కిం స్వల్పేషు విశేషు కిం పంచయతి ఇత్యాది భవతి ఖలు తస్మిన్నర్థే ప్రయుజ్యతే. తత్సర్వం వినాపి యః అన్యస్మై ధనం నైవ దదాతి సః కృపణ ఇత్యపి ఉచ్యతే. మైసర్ ఇంగ్లీష్ లో ఇల్లయా తమిళ என்ன வார்த்தை இருக்கு கஞ்சன் சொல்லுவாரு. செல்ஃபிஷ் செல்ஃபிஷா
4: இருக்கிறதுனால
3: அஸ்மின் அர்த்தே கிருபணா இது அஸ்தி. பொதுவா ஒரு தீனனா இருக்கிறவனே கிருபணன் சொல்றது உண்டு. ஐயோ பாவம் இல்லையா அப்படி இருந்தா கிருபணம். அந்ய பிரேஷ்யதா கார்பண்ய ரஹிதத்வேனா இப்ப அந்ய பிரேஷ்யத இருந்தா தான் கிருபணனா இருக்கும். கார்பண்யம் கிருபணசிய பாவ கார்பண்யம் அது இல்லாம இருக்கிறதுனால பரமாத்மனா స్వవశీకృత శ్వేతర సకల వస్తుత్వం భవతి తదేవ స్వాతంత్ర్యం.
4: శ్వేతర సకల వస్తు వస్తువ స్వేన వశీకరణం
3: స్వేన వశీకృతం శ్వేతర సకల వస్తు
4: యస్య వశీకరణం
3: స్వస్య కిమర్థం వశీకరణం కర్తవ్యం స్వం స్వ
4: తర్హి శ్వేతర ఇది కిమర్థం స్వవశీకృత సకల వస్తు
3: పర్యాప్తం.
4: స్వవశీకృత సకల వస్తు
3: వశీకృత సకల వస్తుత్వం ఇత్యవ పర్యాప్తం. చింతా నాస్తి స్వరూపకీర్తనం తావదే నాస్తి. స్వ ఇతరదేవ స్వేన వశీకర్తుం శక్యతే స్వం స్వేన వశీకర్తుం నశక్యతే. కిం తదపి స్వం నాస్తి ఖలు ఇంద్రియం స్వస్మాత్ భిన్నం ఖలు యః వశీకరోతి తదపేక్ష భిన్నమేవ అన్యథా కర్తృకర్మ విరోధో భవతి. తదు లోకే కదాచిత్ ఔపచారిక ప్రయోగా భవంతి. నాను ఎన్నే నిగ్రహం పండి వచ్చిరికే అప్పుడు ఎలా చెల్లువాంగ తత్ ఔపచారిక ప్రయోగా తావదేవ
4: భూధాతవ అర్థ స్వయమేవ సంధరతి ఆత్మానం ఆత్మ
3: కించిత్ ఔపాధిక భేదం స్వీకృత్య ఉచ్యతే. ஆத்மனைவ ஆத்மன ஆத்மானம் ஆத்மைவ ஹியாத்மா அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஔபச்சாரிக பிரயோகமா எடுத்துக்கணும். ஔபாதிக பேதம் ஸ்வீகிருத்தியா அவசியம் அபேட்சத ஆத்மானம் பசியாமி. இது தர்ப்பணத்துல அகம் ஆத்மானம் பசியாமி சொல்றது இல்லையா, என்ன அர்த்தம்? பசியாமின்னு சொன்னா அகம் தரிசன கர்த்தா அகம் ஆத்மா, தரிசன கர்ம து சரீரம். ஏதோ ஒரு பேதம் இருக்கு, இல்லாம முடியாது. ஈசானீஷௌ ஞாஜ்ஞௌ த்வௌ அஜௌ ஈசானீஷௌ இது பதச்சேதா. ஞாஜ்ஞௌ ஞ்ச அஜ்ஞ்ச ஞாஜ்ஞௌ த்வௌ அஜௌ ஈசானீஷௌ.
4: ஈசானீஷௌ இது
3: கடவுள் அனீஷ ஜீவா. துவாவபி அஜௌ அநாதிபூதம் ஜீவஸ்து ந சிருஜ்யமான. ஜீவஸ்து பரமாத்மன சிருஷ்டிர்ன அநாதி சரீரஸ்ய சிருஷ்டி. ஜீவஸ்து சிருஷ்டச்சேத் சாதித்வம் ஆகதம் கலு தன்னேஷ்யதி பூர்வமே உக்தம். ஜீவஸ்ய அநாதித்வம் வக்தவ்யம். ஈஸ்வரஸ்யாபி ஞ அஜ்ஞௌ ஞ்ச அஜ்ஞ்ச
4: ஸஹ ஈஸ்வரஃ
3: ஞ ஞ
4: ஞஹ
3: சர்வஜ்ஞஹ இது உச்சதே கலு அந்த சர்வ விட்டா கூட ஞ
4: ஜீவஹ அஜ்ஞஹ
3: அஜ்ஞ ஞ அஜ்ஞௌ திவச்சனம் த்வௌ த்வாவபி அஜௌ ந ஜாயதே த்யஜஹ அஜஹ அஜௌ ஈஷானீஷௌ.
4: போக்தா போக்யம் பிரேரிதாரம் ச மத்வா.
3: போக்தா போஜ்யம் பிரேரிதாரம் ச மத்வா இத்யஸ்தி. என்ன வித்தியாசம்? போஜ்யம் போஜனம் சாப்பிடுறது சாப்பிடுறது போஜ்யம் இத்தே சாப்பிடுறதுக்கு எது உபயோகப்படுறதோ அது போஜ்யம். போக்யம் நாம சாமான்யதஃ அஸ்மாகம் போகஸ்ய எது உபயோகிச்சதே. போகோ நாம சுக துக்க அந்யதர சாட்சாத்காரம். எதனால சுகம் வர்றதோ அதெல்லாமே போக்யம். போக்யம் சொன்னால் படுத்து தூங்குற இடம் அது போக்யமா இருக்கும். போஜ்யம் இல்ல போஜனசேயாக விஷயா சா போஜ்யம். அந்த வித்தியாசம் இருக்கு. இந்த போக்தா போக்யம் பொதுவா சொல்லும் பொழுது நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது, சுக துக்கம் இல்ல சுகத்தை கொடுக்கக்கூடியது தான் போ. இந்த சாஸ்திர பரிபாஷை அது சுக சாட்சா்காரத்துக்கும் துக்க சாட்சா்காரத்துக்கும் போகம்னு பேர் வச்சிருக்கு சாஸ்திரத்துல. அது பாரிபாஷிகம் வஸ்துகத்தியா சப்தசிய வாச்சியார்த்தா சக நாஸ்தி. போகோ நாம சுக சாட்சா்காரேவ போக. சப்தசிய சக்தி அன்யா சாஸ்திரே பரிபாஷையா அன்யா பிரயோக கிரியதே. அது விவரிக்கணும். தீபிகையில் இருக்கு இல்லையா, தீபிகையில் இருக்கு சுகாத்யுபலப்தி சாதனம் இந்த அங்க இல்ல இங்க வருது. சரீர லட்சணம் உத்தம் ஆத்மன போகாயதனம் சரீரம் எதவச்சேன ஆத்மனி போகோ ஜாயதே தத் போகாயதனம். அனந்தரம் இயம் பங்கி சுக துக்க அந்ய போகோ நாம சுக துக்க அந்யதர சாட்சா்காரம் தத்ர ததா விவக்ஷா வர்த்ததே. தாவது சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு, துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு. சரீரஸ்ய லட்சண கதன காலே ததா விவக்ஷா வர்த்ததே. அந்த போக சப்தத்தினுடைய வாச்சியார்த்தம் நினைக்காது. போக சப்தத்தினுடைய லோகத்துல துக்கம் அனுபவிக்கிறவனே போகின்னு சொல்லணும்னு சொல்ல மாட்டான். சுகமா இருக்கிறவனை தான் போகின்னு சொல்லுவான் இல்லையா. அஸ்து போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா
4: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ.
3: இதம் ஏகத கிஞ்சித் கிஞ்சித் வாக்கியம் உதாஹிருதம். பூர்ணம் வாக்கியம் அத்ர நாஸ்தி. இது இதம் ஸ்வேதாஸ்வதர வாக்கியம். இதம் ஸ்ருதி ஸ்வேதாஸ்வதர உபநிஷத் வாக்கியம். போக்தா போஜ்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா சர்வம் ப்ரோக்தம் த்ரிவிதம் பிரம்மமேதத இத்யஸ்தி. சர்வம் பிரம்மா இது வர்த்ததே. பரந்து கிம் தத்ர விபாக கிருதா போக்தா போக்யா பிரேரிதாரா பிரேரிதா பிரேரிதாரா இல்ல பிரேரிதா. போக்தா இருக்கு போக்யம் இருக்கு தத்ர பிரேரகா கஷ்டன வர்த்தது. தத்ர பிரேரகா பரமாத்மா இது பிரேரகா இத்தியஸ்ய கோர்த்தா தத்ர பிரவர்த்தகா தஸ்ய தஸ்ய ஃபலானுசாரேண கர்மானுசாரேண தஸ்மின் தஸ்மின் விஷயே தம் பிரவர்த்தயதி பரமாத்மா இது பிரசித்தம். தத்ர அஸ்யாம் ஸ்ருதௌ உக்தம் போக்தா போக்தா அனுபவிக்க கூடியவன் அந்த ஜீவன் போக்யம் விஷய. இந்த தர்க்க சங்கிரகத்திலையும் புனஸ்திரிவிதான் பிரிக்கிறது இல்லையா, சரீரம் இந்திரியம் விஷயான்னு. அது எப்படி அந்த பிரிவு வருதுன்னா போக்தா தத்திர அந்த ஸ்தாபிதா. போக்தா தோ ஆத்மா ஆத்மான் ஆத்மானம் விஹாய அந்நிய கலு விபாக கிரியதே. அது பிருத்திவியா இருக்கட்டும் ஜலமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் வெளியில் இருக்கிற பதார்த்தம் தானே ஆத்மா இல்ல. அது மூணு விதமா பிரிச்சிருக்கு, பிரிச்சு வச்சிருக்கு. போக்ய ரூபமா இருக்கு, போக சாதனமா இருக்கு, பிரசந்தம் இந்திரியம், இந்திரியம் கரணம் சரீரம், அப்புறம் போகாயதனம் போக்யம், போக்யம் போகாயதனம் போக கரணம், விஷய விஷய போக்ய, இந்திரியம் போக கரணம், சரீரம் போகாயதனம், எதவச்சேதன போகோஜாயது, அப்படி அது பிரிச்சிருக்கு. சரீரம் இந்திரியம் விஷய, அது எதுவா இருந்தாலும் இந்த பிருத்திவியாகட்டும் ஜலமாகட்டும் எதுவா எந்த பதார்த்தமா இருந்தாலும் வெளி பதார்த்தங்கள் மூணு ரூபத்தில் நிக்கிறது. இந்திரிய ரூபமாகவும் நிக்கிறது, அது போக்ய ரூபமாகவும் நிக்கிறது, என்னன்னா போகாயதன ரூபமாகவும். நமக்கு மூணு விதமா நமக்கு உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். இந்த போக்தாவுக்கு பிருத்திவி என்ற பூதம், இந்த போக்தாவுக்கு ஜீவனுக்கு மூணு விதமா உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். இந்த கன்செப்ட்ல அது மூணா பிரிச்சிருக்கு, போக்தா போக்யம் பிரேரிதா பிரேரிதா பரமாத்மா இது அஸ்தி.
4: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ,
3: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ, யஹ வித்யா வித்யே ஈஷதே, அந்த ஜீவனுக்கு வரக்கூடிய ஞானத்தையும் அவித்யையையும், வித்யையையும் அவித்யையையும் கண்ட்ரோல் பண்றவா ஈஷதே நியாமக, யஸ்து சோன்யஹ சஹா அஸ்மாத் அன்யஹ, அன்யஹ கஷ்டன வர்த்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்றது? சுவாதந்திரம், சுவாதந்திரம் பிரதர்சயிதும் வாக்கியானி உதாகிரியதே பரமாத்மனா, சுவாதந்திரம் அஸ்தி இது தர்சயிதும் வாக்கியானி உச்சந்தே. பிரேரிதா இத்தத்ர சுதந்திரத்வம் தஸ்ய உக்தம், சர்வஸ்ய அஸ்தி பிரவர்த்தக சஹ தரி அன்யேன அப்ரவர்த்தியஹ பவதி ப்ரேஷ்யஹ ந பவதி ப்ரேஷகஹ வர்த்ததே, சர்வம் சர்வம் அன்யம் ப்ரேஷயதி நியோஜயதி தத்தத் சுக துக்க போகே வா தனுசாரேண பிரவர்த்தனே வா அன்யம் நியோஜயதி, சர்வம் அன்யம் நியோஜயதி இத்துக்தே அயம் அன்யேன நியுக்த இது லப்யதே, அவரே நியமனம் பண்ணக்கூடிய இன்னொரு சக்தி கிடையாது. தரி அனேன தத்ராபி அன்ய பிரேஷ்யத்வம் நாஸ்தி இது லப்யதே, தத்தர்த்தம் தாதச வாக்கியானி உதாரணத்தானி தாவதேவ அக்ரே.
4: இத்யாதிஷு பிரம்மணஹ ஜடா ஜட ஜடா ஜட பிரபஞ்ச பிரேரகத்வேன சுதந்திரத்வம் சித்தம்,
3: ஸ்பஷ்டம். ஜடானாம் ஜடானாம் அஜடானாம் அஜடாஹ ஜீவா
4: ஜீவானாம் பிரேரகத்வம் சித்தம், பிரபஞ்ச சர்வ விஷய சுவாதந்திரியேன பிரம்மணஹ சர்வகர்த்ருத்வ சித்திஹ,
3: ஸ்பஷ்டம். சர்வ விஷயகம் சுவாதந்திரியம் அஸ்தி இத்யுக்தே சர்வத்ர கர்த்ருத்வம் அஸ்தி இத்யர்த்தஹ.
4: ஸ்வாபாவிக
3: சாதாரண கர்த்தா ஈஸ்வரஹான் சொல்றது இல்லையா, சர்வத்ர சாதாரண கர்த்ருத்வம் வருதே, அசாதாரண கர்த்தாரஹ அன்யே பவந்தி அயம் தூ சாதாரண கர்த்தா. இந்த சாதாரண கர்த்தத்துவம் இத்யுக்தே பாலானாம் ஏவம் பிரம பவதி, தர்க்க சங்கரம் படிக்கும் பொழுது சாதாரண காரணம் ஒரு ஒரு அது ஒரு செகண்ட் கிளாஸ் காரணம் மாதிரி, அப்படி இல்ல அது இது ஒரு காரணத்துவம் ஒரு செகண்ட் லெவல் அப்படி கிடையாது, அது இது சர்வம் பிரதி காரணம் இத்யுக்தே இன்னும் மகாத்மியம் ஜாஸ்தி தானே, இது அசாதாரண அது சாதாரண காரணம் அப்படி.
4: பிரேரிதாரம் இது பிரகாரம் தப்பு
3: பிரேரிதா பிரேரிதாரு பிரேரிதாரஹ
4: ஸ்வாபாவிக ஸ்வாபாவிக சக்திமத்வம் அலுப்த சக்தித்வம்,
3: ஸ்வாபாவிக சக்திமத்வம் அலுப்த சக்தித்வம், நமக்கு அப்பப்ப சக்தி போயிடுறது, திருப்பி ஆர்ஜனம் பண்ணணும் இல்லையா. சரீரே சக்தி கதாச்சித் ரோகாதினா நஷ்யதி புனஹ அநேதவ்யம் அன்ய அநேக ஸ்பஷ்டம். தரிஹி அஸ்ய யஸ்ய து ததா ந பவதி தஸ்ய ஸ்வாபாவிகி சக்தி, ஸ்வாபாவிக சக்தித்வம் அலுப்த சக்தித்வம் சர்வதா பவதி தஸ்ய லோபோ நாஸ்தி. இன்னொரு காரணத்தினால வந்தது கிடையாது, வந்ததா இருந்தா போகும் அஸ்தி. இந்த ஆதே சக்தி தெரியுமா, ஆதே சக்தி அது தீபிகையில் இருக்கு, ஆதே சக்தி ந பதார்த்தாந்தரம் இது தத்ர விசாரம் கரோதி. ஆதே சக்தி ஸ்வாபாவிக சக்தி ஆதே சக்தி ரெண்ட சக்தியை பிரிக்கிறார். பொதுவா இவ தார்க்கிகள் சக்தியை ஒத்துக்கிறது இல்லை இல்லையா, சக்தி ந பதார்த்தாந்தரம் நியாயபோதனையில ஆரம்பத்திலேயே வருது. சக்தி ந அங்கீக்கிரியதே மீமாம்சகாக அங்கீகுவந்தி ஏதே ந அங்கீகுவந்தி இது தசிய கண்டனம் குவந்தி தத்ர துவேதா தத்ர ஸ்வாபாவிக சக்தேரேவ தத் வன்னௌ தாஹானுகூலா யா சக்தி சா ஸ்வாபாவிக சக்தி. ரெண்டு விதமா சக்தியை ஒத்துருக்கார் மீமாம்சகர், ஒன்னு வந்து ஸ்வாபாவிக சக்தி, இன்னொன்னு ஆதேய சக்தி, சகஜ சக்தி ஆதேய சக்தி இது நாமகரணம் குவந்தி. சக்தி துவேதா సహజశక్తిహి ఆధేయశక్తిహి. ఇది ఇది రెండు జన్యందా. పరంతు కిం భవతి వన్నౌ యా శక్తిహి సా సహజశక్తిహి. వన్నియోడ చేరందే వరకూడియ శక్తి ఇల్లయా, వేరే ఏదో ఒక కారణతనాల తిరిపి కొండు వంద చేరతదిల్ల. వన్నౌ యా శక్తిహి స్వభావత వర్తతే, అతః సా సహజశక్తిహి ఇతి ఉచ్యతే. ఆధేయశక్తినాల్ కారణేన బుద్ధిపూర్వకం ఉత్పాదితా శక్తిహి ఇత్యాదికం భవతి. తత్ర సామర్థ్యం ఉత్పాద్యతే, ఉత్పాద్యమానం సామర్థ్యం స్వాభావిక ఆధేయశక్తి, ఆధీయమానా శక్తి. ఆధీయతే ఇత్యుక్తే కొండు వరదన్ అర్థం. తద్ అదృష్టమపి ఆధేయశక్తి ఇతరేన మీమాంసకైః వ్యవహ్రియతే. వ్రీహ్యాదు ప్రోక్షణేన అదృష్టం జాయతే, వ్రీహ్యాదు ప్రోక్షణేన అదృష్టం జాయతే. ఇయం ఇదం అదృష్టం పూర్వం నాస్తి నాసీత్. తర్హి ప్రోక్షణేన ఉత్పన్నం అదృష్టం. తద్ ఆధే అదొరు శక్తి, అదొరు సామర్థ్యం కడకిరుదు. அந்த புரோக்ஷணேன ஜாயமானம் அதிர்ஷ்டம் வர்த்ததே சேதேவ தஸ்ய அக்ரே உபயோக அன்யதா தஸ்ய. இப்ப இந்த சம்ஸ்காரங்கள் சொல்றது இல்லையா, எத்தனையோ சம்ஸ்காரங்கள், பகுவிதா சம்ஸ்கார அக்ரியந்த பிரதமதா. எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் அந்தந்த திரவியங்களுக்கு சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தேன கஷ்டன சக்தி விசேஷ உற்பத்தி அதிர்ஷ்ட ரூபா. இதம் சர்வம் ஆதே சக்தி இது மீமாம்சகேன உச்சதே. தது ரெண்டு விதமான சக்தி, துவயமபி உற்பத்தியமானமேவ. சகஜ சக்தியா இருக்கட்டும், ஆதே சக்தியா இருக்கட்டும், తది ఇదానీ వన్నౌ సహజశక్తి ఇత్యుచ్యతే. పరంతు తదపి ఉత్పత్తితే ఖలు, ఇదా వన్నీరు ఉత్పత్తితే, వన్నేరేవ ఉత్పత్తిరస్తి. అస్మాకం ఇదానీ అస్మాకమపి ఆత్మని అనేకే సంస్కారాః క్రియంతే, తేన శక్తయః ఉత్పత్తితే. సా సర్వాపి ఆధేయశక్తి. కర్మానుష్ఠానేన ఆత్మని అదృష్టం జాయతే ఇత్యుక్తే ఆధేయశక్తి సా. అంత అదృష్టతుకు ఆధేయశక్తి మీమాంసకాల పేరు వచ్చిరుగా. షోడశ సంస్కారాః క్రియంతే తేన ఆత్మా సంస్కరియతే. ఇది இது எப்படி வந்ததுன்னா ஆதேய சக்தி. அது வந்து வந்திருக்கக்கூடிய சக்தி, வந்து திருப்பி போயிடும். இதன் சர்வம் மே பிரசங்காத உத்தம் தாவதே வயம் அநேக விஷய அவகந்தவியா இது கிருத்வா. அத்ர அபேக்ஷா நாஸ்தி அஸ்ய பரமாத்மனஹ யா சக்தி ஆதேய சக்தி நாஸ்தி ஸ்வாபாவிகி சக்தி
4: ஞான பல கிரியா.
3: அத்ர ஸ்வாபாவிகி சக்தி இது வக்தும் சக்யதே, தோஷம் நாஸ்தி. పరంతు స్వాభావికీ శక్తి అపి జన్యా భవతి వన్నే, కుతః వన్నిరేవ స్వాభావికీ నాస్తి ఖలు. వన్నేర్జన్యత్వాత్ వన్నేర్శక్తిరపి జన్యా భవతి, యద్యపి సా స్వాభావికీ పరంతు జన్యా భవతి, కుతః వన్నే జన్యత్వాత్. అత్ర తు పరమాత్మనః శక్తి స్వాభావికీ పరంతు న జన్యా, కుతః పరమాత్మనః అజన్యత్వాత్. పరమాత్మనః అజత్వాత్ తత్ శక్తిరపి అజ. అగ్రే
4: స్వాభావికం. కదాచిదపి న నిర్విశేషత్వం ఇత్యనేన సిద్ధం.
3: అనేన కిం సూచితం? అద్వైతమతం ఒత్తుకరదిల్లై. నిర్విశేషత్వం కదాపి నేష్యతే అస్మాభిః ఇది సిద్ధం. చిదచిత్ ప్రపంచ విశిష్టత్వమేవ పరమాత్మనః స్వరూపం ఇది స్వీక్రియతే.
4: అపరిచ్ఛిన్న శక్తి విశిష్టత్వం.
3: అత్ర ఏకం క్షణం. చిదచిత్ ప్రపంచ రూప శక్తి అని చూడరు లియా, ప్రపంచ అనుకూల శక్తి అంతానే చూడడం. శక్తే పరిణామ ఇది కృత్వా పరిణామ పరిణామినో అభేదం ఆలోచ్య ఏం వ్యవహార కృత. చిదచిత్ ప్రపంచ ప్రపంచ ఏవ శక్తి ఇత్యుక్తే తత్కథం భోః, ప్రపంచ శక్తే కార్యం ఖలు. అతః తర్హి ప్రపంచ అనుకూల శక్తి ఇది లేఖనీయమాసీత్ ఇది అస్మాకం శంకా భవతి. సత్యం పరంతు ఏమపి లిఖితుం శక్యతే. పరిణామ పరిణామినో అభేదం ఆలోచ్య తథా లిఖితం ఇది మంతవ్యం. అచిదాత్మకత్వమాదాయ పరిణామ వక్తవ్య. తద్విషయే కించిత్ శాస్త్రవిచార అగ్రే భవిష్యతి, కథం పరిణామ ఇత్యాదికం న ఉపపాదితం ఏతావత్. పశ్యామ అగ్రే ఆగమిష్యతి.
4: అపరిచ్ఛిన్న శక్తి విశిష్టత్వం అనంత శక్తి.
3: அது ரெண்டும் ரெண்டும் சேர்த்து சொல்லணும் போல இருக்கு. இந்த அச்சிதம் சோபி கஷ்டன அபேட்சதே தத்ர
4: மாயா
3: பரிணாமார்த்தம் மாயாயா. அத்வைத ரீத்தியா து அஸ்மாகம் ஜடரூபாயவ மாயாயாஹ சர்வதா சைதன்யம் நேஷ்யதே. மாயாயாஹ ஜடசக்திரேவ சா பரமாத்மனஹ சக்தி இத்யுச்சதே, பரந்து ஜடாத்மிகாயவ. ஆகரேஷு சர்வம் எல்லாமே தெரியறது. அது நம்மளே அது அந்தந்த தரிசனத்துக்கு எது சரியா இருக்குமோ அப்படி அது செட்டிங் பண்ணணும். அது இந்த லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாரு, சிச்சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா, ரெண்டுமே சேர்த்து போட்டுருக்க. சிச்சக்தின்னு இருக்கு, ஜடசக்தின்னு இருக்கு. என்ன பண்றது, சிச்சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா, திரட்டம் எப்பசி. ஆமா,
4: அபரிச்சின்ன சக்தி விசிஷ்டத்துவம் அனந்த சக்தித்துவம்.
3: அத இப்ப ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இந்த சக்தியே ஒரு ஸ்திரீ ரூபமாக வர்ணனம் பண்ணி உபாசனைக்காக அப்படி பண்றது, அது இருக்கட்டும். ஒரு தேவியாக வர்ணனம் பண்றது அதுன்னு, வேற என்ன இதெல்லாம், அவ்வளவுதான். இந்த ஒரு சக்தியே ஒரு ஸ்திரீ ரூபேண பிரகல்பிய ஆராதனார்த்தம் வர்ணியது ஸ்தோத்ரேஷு, அதான் விவிதம் வர்ணனம் பவதி. அகே அகிரே பட்டாம அது சமாபனியம். இது அபரிச்சின்ன சக்தி விசிஷ்டத்துவம், அபரிச்சின்னா இயம் சக்தி. அதுக்கு பரிச்சேதம் கிடையாது, பரிச்சேதம்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றது ஒண்ணுமே கிடையாது. இதனாலயும் பரிச்சின்னம் இல்ல. அபரிச்சின்ன சக்தி விசிஷ்டத்துவம் அனந்த சக்தி மத்தம், அனந்த சக்தி. அனந்தம்னா அனந்தம்னா அசங்கியாகம் இத்தியர்த்தே பிரயோகம் அஸ்தி அனந்த சப்தஸ்ய, எவ்வளவு சொல்ல முடியாது. அப்ப அனந்தம் இது பத பிரயோகம் அஸ்தி, பரந்து அத்த தஸ்மின் அர்த்தேன அந்தோ நாம பரிச்சேத நவித்யதே அந்த யஸ்ய சஹ அனந்த அபரிச்சின்னம் இத்யர்த்தே சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம இத்யத்ராபி ததேவ. அன்யதா அன்யதா ஏகத்வம் அநேகானி பிரம்மாணி இது கலு உத்தம் ஸ்யாத். அனந்த அனந்தத்வம் நாம அசங்கியாகத்வம் இத்யர்த்தஸ்சேத் ஏகம் பிரம்ம இது தியக்தம் ஸ்யாத். அதா ததா சஹ அர்த்தா தத்ர நாஸ்தி.
4: பரந்து அத்ர து சக்திரேவ கலு ததா உத்தம் ஸ்யாத் வக்தும் சக்யதே.
3: சக்திரபி விசித்ரா சக்தி
4: உத்தம் சக்தம் விவிதா இதி உத்தம் பூர்வம் அத்ர து சக்திர விவிதேவ ஸ்ருயதே.
3: சக்தி விஷய வக்தும் சக்யதே பரந்து அநேகத்வம் அபி வக்தும் சக்யதே
4: தத்ர உபாதி
3: பதாந்திரேன உத்தம் கலு தத்ராபி வியாக்யானம் ததா நாபேக்ஷதே. ஏனா அத்ர விசித்ர சப்தேன தத்ர அநேகத்வம் அநேகத்வம் எதி விவக்ஷிதம் ததானிம் அபி விசித்ரா இதி உத்தம் கலு
4: அனந்தாபிரேவ சக்திபிஹி ஜகதஃ ஜனகம் சாஸகம் ச ப்ரஹ்ம பவதி
3: சாசகஞ்ச பிரம்ம பவதி சிருஷ்டி கர்த்த பரிபாலன கர்த்த ச பவதி.
4: சாசகம்
3: சாசகம் பரிபாலன கர்த்த சாசகம் சாசகா இல்ல சாசகம் பிரம்மா நபும்சகலிங்கம். அதனால
4: ததாஹி ஸ்ரூயதே ஏக ஏவ ருத்ரோ ந த்விதீயாய தஸ்துஹு ய இமா லோக
3: தஸ்துஹுன்னு சாந்தச பிரயோகம் தஸ்தௌன்னு வரணும். தஸ்துஹு இது சாந்தசம் ரூபம். தப்பு இல்ல பகுவச்சனம், அந்த பதம் சரியா தான் இருக்கானா, அங்க சரியா வராது. தஸ்தௌ இது ஏகவச்சனம்,
4: தஸ்துஹு
3: பகுவச்சனம். ஏக ஏவ ருத்ரோ ஏகவச்சனம் அதெல்லாம் தஸ்துஹு
4: இமான் லோகா நீஷதா ஈஷினிபிஹி யஸ் சர்வான் லோகா நீஷதா
3: உபனிஷத் அதர்வசிராக இது உபனிஷத் அஸ்தி, அதிலிருந்து நிறைய எடுத்திருக்கா இதுல திரஷ்டவியம் அத்திரஸ்யா. ஈசனீயுஹு ஜனனீயுஹு துரியம் இமம் லோகம் ஈஷதே ஈசனீயுஹு ஜனனீயுஹு. ஈசனீயுஹு இது சுபந்த பதம், அது திகந்தம் இல்ல. ஈசனீயுஹு அஸ்தி இத்தி பதம் அத்தை வியாக்கியானம் கிருதம் அஸ்தி வியாக்கியாக்காரை ஆச்சாரியை. இமம் லோகம் சுத்தம் சுத்தமிஸ்ரா அசுத்தாத்மரூபம் லோகத்ரயம் துரியம் உக்தலோகத்ரயாபேட்சையா சதுர்த்தம் லோகத்ரயம் இத்தியாபி கஞ்சித் வியாக்கியானம் கிருதம். இமம் லோகம் சுத்த மிஸ்ர அசுத்த அத்வரூபம் லோகத்ரயம். சுத்தவும் மிஸ்ரவும் அசுத்தவுமா இருக்கக்கூடிய லோகத்ரயம், ததோபேட்சையா அந்நத துரியம் உக்த லோகத்ரயாபேட்சையா சதுர்த்தம். அத்வநாம் அத்வபதே ஸ்ரேஷ்டஸ்ய அத்வநஹ பாரமசீயே பாரமசீயேதி சர்வாதிக சர்வாதிகாரி பிரேப்சனீயத்வேன ஸ்ருதிசித்தம். அத்வநாம் மத்யே அதிஸ்ரேஷ்டஸ்ய சுத்தாத்வநஹ அப்யுபரி ஸ்திதம் பரமாகாசரூபம் பரமபதஞ்ச இது அஸ்து ஈஷதே ஈஷ்டே ஈஷனீயுஹ இது பதம் கிரஹீதம் அஸ்தி இதைஹ ஈஷனீயுஹ ஈஷனானுகூல இச்சாசக்திமான் ஜனனீயுஹ ஜனனானுகூல இச்சாசக்திமான் ஈஷனம் ஐஸ்வர்யம் ஜனனம் ஜனைதிருத்வம் இத்யாதி வியாக்யானம் கிருதம் அஸ்தி தரி தத் பதம் வர்த்ததே இத்யேவ ஞாயதே. அஸ்து சக்தி சக்தி சக்தி காமிக்கிறதுக்கு ஸ்ருதி எடுத்திருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல.
4: அனந்த சக்தி மத்வாத் பிரம்மணஹ அபரிச்சின்ன பிரபஞ்ச சமவாய காரணத்வம் சித்யதி.
3: சமவாய காரணம் இது தூ உபாதான காரணம் இத்யர்த்தே பிரயுக்தம். பிரபஞ்சம் பிரதி உபாதான காரணத்வம் சித்யதி குதஹ சக்தி துவாரா ஸ்வரூபேண தூ பரிணாமம் பரிணாமம் ந கர்த்தும் சக்யதே நேஷ்யதே
5: 24/7 spiritual channel from shaivam.org. ஓம் நமஸ்ஸிவாய்.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட்

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய.
1: சிவாய குரவே நம. இது ஸ்ரீ சிவசஹசிரநாம ஸ்தோத்திரம். மகாபாரதம் அனுசாசனக பர்வாந்தர்கதமைனட்டுவண்டிது. ஏ அனுசாசனக பர்வம்லோ ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரம் செப்பபடிந்தோ அதே பர்வம்லோ ஈ சிவசஹசிரம் கூட அந்திஞ்சபடிந்தது. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரான் மகாபாகவத சிகாமணியேன பீஷ்ம பிதாமகுடு அந்தஜேசாடு. ஆச்சாரியுடு அந்தஜேசினது விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரமைத்தே, சாட்சாத் ஜகத்குருவேன ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மையே ஸ்ரீ சிவ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரான் பீஷ்மாதுலந்தரிக்கி தெரியஜேசினட்லுகா அனுசாசனக பர்வம் மனக்கு அந்தஜேஸ்துனது. அதி சனாதனமைன ஸ்ரீ சிவ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் ఆదిలో బ్రహ్మదేవుడు తన తపశ్శక్తితో 10,000 నామాలుగా గ్రహించి క్రమక్రమంగా అనేక మంది దేవతలకు దేవర్షులకు అందజేశాడని, స్వర్గలోకంలో ఉన్నటువంటి తండి అనేటటువంటి దేవర్షి దీనిని భూలోకానికి తీసుకొచ్చినప్పుడు 1,000 నామాలుగా అందజేశాడని మహాభారతం తెలియజేస్తున్నది. ఆ 1,000 నామాలు సాక్షాత్ శ్రీకృష్ణ పరమాత్మ ఉపమన్యు మహర్షి నుంచి ఉపదేశం పొందినట్లుగా తానే తెలియజేస్తూ, భీష్మ పితామహుడు, ధర్మరాజు మొదలైన వారందరూ ఉన్నటువంటి క్షేత్రములో ఉపదేశిస్తున్నాడు. దానిని మనం ఇప్పుడు విని ధరించబోతున్నాం.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 91. தேங்க்யூ.

வீரந்தேவகாமஞ்சஜானத்வஷ்டுரர்வாஜாயத ஆசுரஸ்வாஹ த்வஷ்டேதம் விஸ்வம் புவானஞ்சஜான பஹோஃ கர்த்தாராமிஹ யக்ஷிஹோதஃ அஸ்வோ க்ருதேனாத்மன்யாசமக்த உபாதேவாஹ் ருதுஷஃ பாதா ஏது வனஸ்பதிர்தேவலோகம் ப்ராஜானன் அக்னினா ஹவ்யாஸ்வாதிதானி வக்ஷதே.

0: ீவீவீராோ
1: அசி வீழயஸ்வாஸ்தாதே ஜயது ஜேத்வாநி
0: ரதே திஷ்டன் நயதி வாஜினஃ புரோ யத்ர யத்ர காமயாதே சுஷாரதிஹி.

மனுஷோ துரோணே தேவோ தேவான்யாஜசி ஜாத வேதஹ ஆச்சவஹ மித்ரமஹஶ்சிகித்வான் த்வந்தூதஃ கவிராசி பிரசேதாஃ.

கிருஷ்ணகிரீவாரஸ்வதீமேஷீ பௌமிய பௌஷ்ணியமீதி பிருஷ்டோபாரஸ்பத்யஶில்போ வைஷ்வதேவ.

ஓம் நமஸ்வாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: சக்கரபேஷதராய ச. இது சக்கர ரூபாய தேவாதி தேவாய, யூ ஆர் த காட் ஆஃப் ஆல் த தேவதாஸ் மகாதேவாய, தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். மகாதேவம் மகாத்மானம் மகாபாட்டகநாசனம். மகாதேவா இஸ் ஸ்பெசிபிக் எபிதட் யூஸ் அகெயின் இன் த வேதாசன் உபநிஷத் அண்ட் த புராணாஸ் ஃபார் லார்ட் சிவா. யூ ஆர் த சுப்ரீம் காட். சக்கர ரூபாய சக்கராய சக்கர வேஷதராய ச, யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா. சக்கர வேஷதராய ச, யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா. ஓ மை லார்ட். நமஸ்தே வஜ்ரஹஸ்தாய பிங்களாயாருணாய ச பினாக பானையே நித்யம் சங்கசூலதராய ச. யூ ஆர் வித் அ சங்கா, தட் இஸ் கான்ச் அண்ட் ஷூலா. யூ ஆர் வித் அ த்ரிஷூலா அண்ட் யூ ஆர் த வித் த பினாக்கா போ இன் யுவர் ஹேண்ட். பிங்களாயாருணாய ச, யூ ஆர் ஆல்சோ வித் அ வஜ்ரா. Because if you see the five-fold, five-headed form of Maheshwara, the form with five heads and 10 hands, he is, in the 10 hands, he is having various weapons. He has the noose, that is the pasham. And then he has the vajra. And he also has the pinaka bow. And he has the trishula. So that's what he is describing. And pinaka panaye nityam shankashula darayacha pingalaya runayacha. பிங்களாய அருணாயச்ச, பிங்களாய கிருஷ்ண பிங்களம். வி சா தட் ரைட். ஸோ மகாதேவா இஸ் கிருஷ்ண பிங்களம், பராசக்தி இஸ் டார்க் அண்ட் பரமசிவா இஸ் எல்லோ இன் கலர். தட்ஸ் வாட் இஸ் கிருஷ்ண பிங்கள பிங்களாய. தட்ஸ் வை உபமன்யு மகர்ஷி இஸ் பிங்களாய அருணாயச்ச. அசவ்யஸ்தாம்ரோ அருண உத பப்ருசு மங்கல நம சோம நம சோமாய ச ருத்ராய ச நமஸ்தாம்ராய ச அருணாய ச. ஸோ வென் வி சே தட் டுகெதர் இன் ருத்ரம் இட்ஸ் இஸ் ஸ்தாம்ராய ச அருணாய ச நம சங்காய ச. பீபிள் சே சாருணாய ச, பட் வென் யூ ஸ்பிரிட் இட் ஒன்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். ஸ்தாம்ராய ச அருணாய ச, அருணா அருணாச்சலேஸ்வரா. மகாதேவா இஸ் ரெஃபர்ட் டு அஸ் அருணா இன் ருத்ரம் 2 times. So you are Aruna, Upamanyu Maharshi says. That Arunachaleshwara, only Brahma and Narayana went in search of the beginning and end of Mahadeva. One of the most excellent kshetras, Maranath Arunachale. Just by remembering Arunachaleshwara, one gets Vimochanam. And then Shukla Varnaya Shuklaya Shuklam Varadaraya Cha Shukla Basma Valiptaya Shukla Karma Rataya Cha. Again he glorifies your white in complexion. Camphor white in color, milk white in color, gokshiram. Sometimes camphor white, Mahadeva is described as camphor white, karpura gauram. Sometimes he is described as milk white, gokshiram. Gokshiram means milk. And then, you are wearing white robes and you are besmeared with the white ashes. White ashes, because the ashes are also, like if you see the sacred ash, that is also white in color. And நமோஸ்து ரத்தவர்ணாய நமோஸ்து பீத்தவர்ணாய. கிரீட்ட வரதாரினே அர்த்தஹாரார்த்த கேயூர அர்த்த குண்டல கர்ணினே. ஸோ திஸ் இஸ் வேர் மகாதேவா இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அர்த்தநாரீஸ்வரா. ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் பராசக்தி. ஸோ தட்ஸ் வேர் ஹி சேஸ். ஸோ யூ ஆர் ஹேவிங் a garland, you are having a garland on your one half of your body and you are having a ring on your other half of your body. That refers to Parashakti, because on the left ear of Mahadeva, which is shared by Parashakti, he is described as having a ear ring. On the right half, Upamanyu Maharshi sees a garland. That's what he says. Ardha hararda keyura நமக் பவன வேகாய நமோ தேவாய வை நமஹ. தத் ஏஜதி தன்னைஜதி தத் தூரே தத்வ அந்திகே தத் அந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்ய பாஹ்யதஹ. ஈஷாவாஸ்ய உபநிஷத் சேஸ். ஸோ யுவர் சோ ஃபாஸ்ட், நோ ஒன் கேன் கேட்ச் யூ. நோ ஒன் கேன் கேட்ச் யூ வித் த மைண்ட். ஒன்லி பை பக்தி ஹி கேன் பி காட். ஸோ வராஹ புராணம் 215th chapter, வி சா த ஸ்டோரி ஆஃப் நந்தீஸ்வரா. They tried to, the Devatas, Brahma, Narayana and Indra, they tried to catch him by running. But Mahadeva cannot be understood by, through mind, thought, word and deed. He can be understood only by bhakti. That's why Mahadeva showed his divine form to Nandishwara alone and not to the Devatas like Brahma, Narayana and Indra. So you cannot be caught by mind. பவனவேகாய சுரேந்திராய முனீந்திராய மகேந்திராய நமோஸ்துதே நமக் பத்மார்த்தமாலாய உத்பலோர் மிஸ்ரிதாய ச அர்த்தச்சந்தன லிப்தாய அர்த்தஸ்நக நுலேபினே. ஸோ ஹி டிஸ்கிரைப்ஸ் அகெயின், ஸோ யூ ஹாவ் த மாலா, த பத்மமாலா, யூ ஹாவ் த கார்லண்ட் ஆஃப் லோட்டஸஸ் ஆன் ஒன் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி, அண்ட் இன் த அதர் ஹாஃப் யுவர் பெஸ்மியர்டு வித் த சாண்டல்வுட் பேஸ்ட் அண்ட் ஆல்சோ வித் த ஆஷஸ், ஹோலி ஆஷஸ். ஸோ அர்த்தநாரி ஸ்வரூபம் இஸ் பியூட்டிஃபுலி டிஸ்கிரைப் ஹியர். நம ஆதித்ய பக்தராய, திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங், நம ஆதித்ய பக்தராய ஆதித்யன, நம ஆதித்ய பக்தராய ஆதித்யன எனாய ச நம ஆதித்ய வர்ணாய ஆதித்ய பிரதிமாய ச. ஆதித்ய வர்ணம் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசக் பரஸ்தாத் யஸ்ய யோனிம் பரிபஷ்யந்தி தீராஸ்தன்மே மனஷிவ சங்கல்பமஸ்து. சிவசங்கல்ப சூக்தம் 15th வர்ஸ். ஏதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம், மெடிடேட் ஆன் தட் பர்சனாலிட்டி ஹூ இஸ் த காஸ் ஆஃப் ஆல் காசஸ் அண்ட் ஹூ இஸ் பியாண்ட் த தமசக் பரஸ்தாத், ஹீ இஸ் பியாண்ட் டார்க்னஸ், ஹீ இஸ் பியாண்ட் த த்ரீ மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர், அண்ட் ஹீ இஸ் ஆதித்ய வர்ணம், ஹீ இஸ் ஹீ ஹாஸ் த காம்ப்ளெக்ஷன் ஆஃப் ஹீ இஸ் கேம்ஃபர் ஒயிட் இன் கலர், அண்ட் தட் புருஷா ஹூ இஸ் த சுப்ரீம் ரியாலிட்டி புருஷோ வை ருத்ரஹா, மெடிடேட் ஆன் தட் தன்மே மனஹா சிவசங்கல்பமஸ்து, மெடிடேட் ஆன் தட், meditate on that supreme lord in your mind and heart. And then this comes in the Shiva Sankalpa Suktam, Shvetashvatara Upanishad. Vedakametam purusham mahantam aditya varnam tamasak parastatam evam viditvati mrityumeti nanyah panta vidyate yanaya. Again the same thing comes, meditate on that supreme reality Mahadeva, and there is no other way to attain, go beyond the modes of go beyond the repeated cycles of birth and death. Tamevam viditvati mrityumeti. There is no other way to go beyond death except nanyak panta vidyate naya, except surrendering to that personality. That is the only way. Shvetashvatara Upanishad. Shvetashvatara Maharshi says the 3rd chapter, 8th verse. Kaivalya Upanishad. உமாசஹாயம் பரமேஸ்வரம் பிரபும் த்ரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் யாத்வா முனர்கச்சதி பூதயோனம் சமஸ்தசாட்சியம் தமசக் பரஸ்தாத். பை மெடிடேட்டிங் ஆன் தட் மகேஸ்வரா அலோன் ஒன் வில் கோ பியாண்ட் தமஸ். புருஷ சூக்தம் ஆல்சோ சேஸ் திஸ். ஏதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசக் பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி நான்யக் பந்தா அயனாய வித்யதே. இட் கம்ஸ் அண்ட் ஈஸ்வர கீதா கூர்ம புராண செகண்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர் 48th வர்ஸ் அண்ட் 49th வர்ஸ். இஸ் இஸ் மகாதேவா சேஸ் பிகாஸ் லார்ட் சிவா கிவ்ஸ் திஸ் ட்ரூ நாலேஜ் விச் இஸ் கால்ட் அஸ் ஈஸ்வர கீதா, அண்ட் தட் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி கிவன் ஆஸ் பகவத்கீதா. அகெயின் தட் இஸ் ஆல்சோ கிவன் பை லார்ட் சிவா. ஸோ வேதாகம் சர்வமே வேதம் நமாம் ஜானாதி கஷ்டன பிராகுர் மகாந்தம் புருஷம் மாம் ஏகம் தத்வதர்ஷினா. Oh, Rishis and Brahma and Narayana, listen. I know everything. Sarvo vai Rudraha. There is nothing that is not known to me. Oh, Rishis. But no one knows me. So very apt, right? Because we cannot understand Mahadeva. We do not know Mahadeva, but he knows. Because he resides in the heart of all the living entities. And Vishwadiko Rudro Maharshihi. He is beyond the universe. And then he goes on to say, persons of truthful vision call me as being one. Maam ekam, he is one without a second. Eko rudro na dvitiyaya, there is nothing that is equal to him, there is nothing that is greater than him. So people who have read the Vedas and Upanishads, people who have truthful vision, accept Mahadeva alone as the supreme reality. And tatva darshinaha, rishis say that. And the only great purusha, purushovai Rudraha, that's what it says. So, this Aditya Varnam Tamasak Parastat is present in many, many places. And that's what here Upamanyu Maharshi says. Namak Somaya Saumyaya Saumya Vaktra Dharaya Cha Saumya Rupaya Mukhyaya Saumya Damshtra Vibhushine. Saumya, he is beautiful. Saumya Rupam and Raudra Rupam is there. Gorapyanya Shivapyanya. People who have read the Vedas and Upanishads will come to the conclusion that there is a Raudra Rupa of Mahadeva and Saumya Rupa of Mahadeva. And of course, he takes those ferocious forms to punish the wicked alone. But behind that, he has a beautiful divine spiritual form, Saumya. சௌமிய பக்தர தராயச்ச, யுவர் ஃபேஸ் இஸ் சோ பியூட்டிஃபுல். சுந்தரேஸ்வரா, சுந்தர சுந்தரபதி, சுந்தர நாத்தா, த லார்ட் ஆஃப் பியூட்டி. நமக் ஷியாமாய கௌராய அர்த்த பீதார்த்த பாண்டவே. ஹியர் ஆல்சோ ஹி டிஸ்கிரைப்ஸ் தட் அர்த்தநாரி ஸ்வரூபம். ஷியாமா, ஷியாமா மீன்ஸ் டார்க், பராசக்தி. ஸோ பராசக்தி இஸ் டு யுவர் லெஃப்ட் அண்ட் ஷீ இஸ் ஷேரிங் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி. ஸோ யூ ஆர் ஆல்சோ தட் பிகாஸ் பராசக்தி. தட்ஸ் வை தெர் இஸ் அன் தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங் ஆன் அருணாச்சலேஸ்வரா. இட்ஸ் இன் தமிழ். இட்ஸ் இஸ் பாதியில் தேவியும் நீதானே. தட் தேவி ஹூ இஸ் ஆக்குப்பைங் தட் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி, யூ ஆர் ஓன்லி தட், ஓ மகாதேவா. ஸோ ஷியாமாய கௌராய, அண்ட் கௌரா மீன்ஸ் ஒயிட், ஸோ யூ ஆர் டார்க் அண்ட் ஒயிட். தட்ஸ் வாட் ஹி சேஸ். அர்த்த பீதார்த்த பாண்டவே, ஸோ ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் எல்லோ அண்ட் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் அகெயின் ஒயிட். ஸோ அர்த்தநாரி ஸ்வரூபம் ஹீ பிரிங்ஸ் இன் தட். அண்ட் நர நாரி நர ஷரீராய ஸ்திரீ பும்சாய நமோஸ்துதே. ஒன் ஓ மகாதேவா, ஒன் ஹூ ஹேஸ் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் மேல் அண்ட் த அதர் ஹாஃப் இஸ் ஃபீமேல். நமோ விருஷப வாஹாய கஜேந்திர கமனாய ச துர்கமாய நமஸ்துப்யம் அகம்யா கமனாய ச. யூ ஆர் யூ கேனாட் பி அப்ரோச்ட் பை ஆல் ஆஃப் தெம், ஒன்லி பை பக்தி யூ கேன் பி அப்ரோச்ட். தட்ஸ் வாட் ஹீ சேஸ். அண்ட் தென் ஹி கோஸ் ஆன் டு சே, ஹி கோஸ் ஆன் அட்ரிபியூட்டிங் வேரியஸ் க்ளோரிஸ் ஃபார் லார்ட் சிவா. நமோஸ்து கணகீதாய கணவிருந்தரதாய ச, ஆல் த கணாஸ் ஆர் க்ளோரிஃபைங் யூ ஆல்வேஸ் எட்டர்னலி. த சிவ கணாஸ் ஆர் ஆல்வேஸ் இன் ட்ரான்ஸ் எட்டர்னலி திங்கிங் ஆஃப் பராசக்தி அண்ட் பரமசிவா. தே டோன்ட் டூ எனி திங், தேர் ஒன்லி டியூட்டி இஸ் டு சர்வ் மகாதேவா. தட்ஸ் த ஃபோர்மோஸ்ட் ஆஃப் தட்ஸ் த ஃபோர்மோஸ்ட் திங் தட் தே டூ. மணிபூஷித மூர்தாய நமச்சந்திரார்த்த பூஷினே விசித்திர மணிமூர்தாய குசுமாஷ்டதராய ச. You have the half moon, you have the crescent moon on your forehead, and you also have various gems, you are decorated with various gems and ornaments on your body. He says, and namogni mukanetraya agni rupaya kantaya namostu gahanaya cha. You have the, you are the form of fire, you are the form of agni. And then he says, and then காந்தாய அக்னி ரூபாய காந்தாய யுவர் பியூட்டிஃபுல், அண்ட் நமோஸ்து கஹனாய ச யுவர் இன்கன்சீவபிள் அண்ட் மிஸ்டீரியஸ். தட்ஸ் வேர் வியாசா சேஸ் அண்ட் அகெயின் இன் அனதர் பிளேஸ் இன் மகாபாரதம், வாட் எவர் தட் இஸ் மிஸ்டீரியஸ் அண்ட் இன்கன்சீவபிள் அச்சிந்தியா கெனாட் பி கன்சீவ்டு வெரி ஈஸிலி, அண்ட் மிஸ்டீரியஸ் சீக்ரெட், சீக்ரெட் ஆஃப் தி சீக்ரெட்ஸ், வாட் எவர் தட் இஸ் பிரசன்ட், வாட் எவர் தட் இஸ் பிரசன்ட் இன் த வேதாஸ் அண்ட் உபனிஷத்ஸ், தட் இஸ் ஒன்லி மகாதேவா. Another place Vyasa Maharshi says that in Mahabharata. So he is Guhya. Guhya means secret. Never can be understood. Namo Digvasase Nityam Adivasa Suvasase Namo Jagan Nivasaya Patipatti Sukaya Cha. Digvasase. You have the garments. You have the directions for your garments, O Mahadeva. Digvasase. Dig means direction. North, East, South and West are the garments of Mahadeva. That's why Digvasase. Nityam udvadda mukute mahakeyura dharine sarpa kantopa haraya vichitra bharanaya cha. Sarpa kanta means the, he has the vasuki on his neck. Mahakeyura. And he has the universe for his own body. Brahmanda vyapta deha basita himarucha vasamana bhujangaihi kante kala kaparda கலித சசிகலா சண்டகோ தண்டஹஸ்தா திரக்ஷா ருத்ராக்ஷமாலா பிரகடித விபவா சாம்பவா மூர்த்தி பேதா ருத்ரா ஸ்ரீ ருத்ர சூக்த பிரகடித விபவா நக் பிரயச்சந்து சௌக்கியம். லகுன்யாசம் இட் கம்ஸ், லகுன்யாசம் இட் சேஸ். ஸோ சர்பகண்டா, ஹி ஹாஸ் த வாசுகி ஆன் ஹிஸ் நெக், அண்ட் ஆல்சோ ஹி ஹாஸ் த யூனிவர்ஸ் ஃபார் ஹிஸ் own body. The universe, entire universe and all the jivas are his body. So shariratma bhavam comes here, the vishishtadvaitik meaning. And then namastrinetra netraya sahasrasha talochane. Three eyes are the sun, moon and fire. The left eye is actually the moon, your left eye is the moon, the right eye is actually the sun, your third eye is actually the fire. ஸ்ரீபும்சாய நபும்சாய நமக் சாங்கியாய யோகினே. ஸோ திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஹி சேஸ் யூ ஆர் மேல் ஃபீமேல் அண்ட் யூ ஆர் போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ இன் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத் தெர் இஸ் அ வேர்ஸ், துவம் ஸ்திரீ துவம் புமான் அசி துவம் குமார உதவா குமாரி துவம் ஜீர்ணோதண்டேன வஞ்சசி துவம் ஜாத்தோ பவசி விஸ்வதோ முகா. ஃபோர்த் சாப்டர் தேர்ட் வேர்ஸ். துவம் ஸ்திரீ யூ ஆர் உமன் அண்ட் புமான் அசி, புமான் மீன்ஸ் மேன், யூ ஆர் மேன். குமார யூ ஆர் பால், யூ ஆர் தட் பால சிவா, யூ ஆர் தட் ஸ்மால் பேபி. வா குமாரி அண்ட் துவம் ஜீர்ணோதண்டேன, யூ ஆர் ஆல்சோ பிரசன்ட் இன் தட் ஓல்டு மேன். துவம் வஞ்சசி துவம் ஜாத்தோ பவசி விஸ்வதோமுகா அண்ட் யூ ஆர் பிரசன்ட் அஸ் திஸ் என்டையர் யூனிவர்ஸ். பிகாஸ் தட்ஸ் வை விஸ்வதோமுகா மீன்ஸ் திஸ் என்டையர் யூனிவர்ஸ் இஸ் ஆக்சுவலி த ஃபேஸ் ஆஃப் மகாதேவா. விஸ்வதோ விஸ்வதச்சக்ஷுஹு விஸ்வதோ முகோ விஸ்வதோ அஸ்த உத விஸ்வதஸ்பாத் சம்பாஹுப்யானமதி சம்பதத்ரைர் ஜாவா பிருத்திவீஜனயந்தேவ ஏகஸ்தன்மே மனஷிவ சங்கல்பமஸ்து. திஸ் என்டையர் விஸ்வா இஸ் த ஐஸ் ஆஃப் மகாதேவா. சக்ஷு விஸ்வதோ முகோ இஸ் த ஃபேஸ் ஆஃப் மகாதேவா. விஸ்வதோ ஹஸ்த, இட் ஆஸ் ஆக்சுவலி த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மகாதேவா. உத விஸ்வதஸ்பாத், இட் இஸ் ஆக்சுவலி த லெக்ஸ். தஸ்பாத் பாத் மீன்ஸ் த லெக்ஸ் ஆஃப் மகாதேவா. ஸோ இட் நோட்டிஃபைஸ் த ஹிஸ் பிரசன்ஸ் எவ்ரிவேர் இன் திஸ் என்டையர் யூனிவர்ஸ் பிகாஸ் திஸ் யூனிவர்ஸ் இஸ் பிரசன்ட் ஹாஸ் ஹிஸ் பாடி. அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், நபும்சாய, ஸோ யூ ஆர் போத் மேல் அண்ட் ஃபீமேல் பிகாஸ் அகெயின் அர்த்தநாரி, பிகாஸ் பார்வதி மாதா இஸ் ஷேரிங் த ஹாஃப் ஆஃப் த பாடி ஆஃப் லார்ட் சிவா. So there is a place, very beautiful, Daksha, he actually insults Mahadeva. But that insult becomes a stuti. That insult that he does becomes a glorification. So he says, he's not abiding by the Vedas. Oh Rishis, because Daksha says this to the Rishis, oh he's not abiding by the Vedas. Mahadeva doesn't need to abide by the Vedas. The Vedas are his breath. The four Varnas come from him at the end of the day. He is the Lord of the Vedas. Ishanak sarva vidyanam, Ishwarak sarva bhutanam, Brahma adipatir, Brahmano adipatir, Brahma shivome astu sada shivom. He is the Lord of the Vedas, Vedasaram. And then he says, Daksha says, I am not sure whether he is male or female, O Rishis. He says, and that is true. Because Parashakti is on the left half of Paramashiva. So that Ardhanari, so his... is Ardhanari Swarupam. So Parashakti is actually sharing half of the body, left in the left half of Paramashiva. Namashiva yaicha Namashivaya Nagendra Kanya Vrishaketana Abhyam Namo Namak Shankarah Parvati Abhyam. In the Ardhanari Stotram also Parashakti is glorified and then Paramashiva is glorified. Very beautiful. So that's where he says, I'm not sure. So the insult that Daksha actually, from his standpoint, he is insulting. But that becomes a stuti. That becomes a glorification of Lord Shiva. So we can take up that stuti also later. It's very beautiful. So that's where he says, Upamanyu Maharshi says, Stri Pumsaya, you are Puman, you are man. Stri, you are woman. And Napumsaya, you are both male and female. Namak Sankhyaya Yogine. Sankhya talks of only 25 principles. But in Shaivism, we have 36 tattvas, 36 principles. Shamyor Bistra Vanthaya Atharvaya Namo Namaha. You are the essence of all the Vedas. And here he says Atharva, Atharva. So all the Atharvana hymns glorify Mahadeva only. So we see the Upanishads, Basma Jabala Upanishad, Brihat Jabala Upanishad, Atharva Shiras Upanishad, Atharva Shika Upanishad, Mundaka Upanishad, Mandukya Upanishad. All these Upanishads glorify Mahadeva. These Upanishads belong to Atharvana Veda. So you see, Mundaka Upanishad talks about Shirovratam. Shirovratam is aligning to Shiva Bhakti. Mandukyam Upanishad says, Shivam Advaitam. It says in the 7th verse and the 12th verse. And Basmajabala Upanishad is very relatable to Mahadeva only. Meditations of Mahadeva are available. It is a conversation between Jabala Maharshi and Mahadeva. Brihat Jabala Upanishad is there. And then Atharva Shiras and Atharva Shika, we have seen that multiple times. I have given 3 lectures on Atharva Shiras Upanishad, detailing it to be a glorification of Lord Shiva. One can check that in my channel. Atharva Shika says, Shiva Ekodhyayaha. According to Nagalinga Garu, Atharvashika is the last Upanishad of the last Veda, which finally says, Shiva Eko Gyayaha Shivam Karaha Sarvamanyat Parityajya Samasta Atharvashika Itamaditya Dvijo Garbhavasad Vimukto Vimuchyata Etamaditya Dvijo Garbhavasad Vimukto Vimuchyata. So meditate only on Lord Shiva, who can grant all the desires and who can give you moksha, who can give you emancipation, because that is the final goal of human life, right? We don't want to keep taking repeated births.
1: Om Namah Shivaya.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4 Dashati 2. Thank you.
2: Om Pratyo Adarishi.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4, Dashati 4.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் பாராயணம். சிவ சஹசிரநாமா இன் மகாபாரதா. சேஜ் உபமன்யு ரிசைட்ஸ் த 1008 நேம்ஸ் ஆஃப் லார்ட் சிவா டு கிருஷ்ணா. பிரசன்டட் பை கார்த்திக் ராமச்சந்திரன் சேஷாத்ரி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Namoham Padarthaya Lokanam Siddhihi Tave Sachidananda Rupaya Shivaya Paramatmane
3: Svatantra. Samipe Vashyam
4: Anya Preshyata Karpanya Rahitatvena Vavashikrita Svetara Sakala Vastutvam
3: ஸ்வதஸ்திரதிசையாநிரதிசயம்தாஹியகரணிரபேட்சமந்தம் அனாதிபோதம் பிரம்மசம்சாரநிவர்த்தகிரோஷம் நித்தியநிவத்தம்சாரதோஷம் சாந்திசமர்தம் அமிர்தம் இது ஸ்ரூயதே தஸ்ய வியாக்கியானம் ஜாதம். இதானிம் ஸ்வாதந்திரியம் அந்யப்ரேஷ்யதா கார்ப்பண்யரஹிதத்வேன ஸ்வவசீகృత இதர ஸ்வேதர சகல வஸ்துத்வம். அர்த்தம் புரியுதா இல்லையா?
5: அந்யப்ரேஷ்யதா கார்ப்பண்யரஹிதத்வேன
4: கார்ப்பண்யம்
3: தத் காரணம் ஸ்வாதந்திரிய காரணம் உக்தம். ஸ்வாதந்திரியஸ்ய லக்ஷணம் து இதமேவ ஸ்வவசீகృత ஸ்வேதர சகல வஸ்துத்வம். எல்லா வஸ்துக்களும் தனக்கு அதீனமா வசீகிருத்தமா இருக்குன்னா தனக்கு அதீனமா இருக்குன்னு
5: அர்த்தம்.
3: பரமம் சுவாதந்திரம் இது. ஸ்வ இதர சகல வஸ்து ஸ்வேனா வசீகிருத்தம் ஸ்வேதர சகல வஸ்து ஏன சஹ ஸ்வவசீகிருத சகல வஸ்து ஸ்வேதர சகல வஸ்து சசியபாவஹ ஸ்வவசீகிருத ஸ்வேதர சகல வஸ்துத்வம். இந்த விக்கிரகங்கள்

0: கர்த்தத்வம் வருது. அசாதாரண கர்த்தாரா அன்னே பவந்தி, அயம் தூ சாதாரண கர்த்தா. இந்த சாதாரண கர்த்தத்வம் இத்யுக்தே பாலானாம் ஏவம் பிரமோ பவதி. தர்க்க சங்கிரகம் படிக்கும் பொழுது சாதாரண காரணம் ஒரு ஒரு அது ஒரு செகண்ட் கிளாஸ் காரணம் மாதிரி அப்படி இல்ல. அது இது ஒரு காரணத்துவம் ஒரு செகண்ட் லெவல் அப்படி கிடையாது. இது சர்வம் பிரதி காரணம் இத்தே இன்னும் மகாத்மியம் ஜாஸ்தி தானே. இது அசாதாரண, அது சாதாரண காரணம் அப்படி.
1: பிரேரிதாரம் இது பிரகாரம் தப்பி
0: பிரேரிதா பிரேரிதாரு பிரேரிதார
2: சுவாபாவிக
0: சுவாபாவிகம் அலுப்த சக்தித்வம். நமக்கு அப்பப்ப சக்தி போயிடுறது, திருப்பி ஆர்ஜனம் பண்ணணும் இல்லையா. சரீரே சக்தி கதாச்சித் ரோகாதினா நஷ்யதி புனா அநேதவயம் அந்நிய அநேக ஸ்பஷ்டம். தரி அது ததா நபதி தசிய ஸ்வாபாவிகி சக்தி. ஸ்வாபாவிக சக்தித்வம் அலுப்த சக்தித்வம் சர்வதா பவதி, தஸ்ய லோபோ நாஸ்தி. இன்னொரு காரணத்தினால வந்தது கிடையாது, வந்ததா இருந்தா போகும். ஆதே சக்தி தெரியுமா, ஆதே சக்தி அது தீபிகையில் இருக்கு. ஆதே சக்தி ந பதார்த்தாந்தரம் இது தத்ர விசாரம் கரோதி. ஆதே சக்தி ஸ்வாபாவிக சக்தி ஆதே சக்தி ரெண்ட சக்தியை பிரிக்கிறார். இப்ப பொதுவா இப்ப தார்க்கிகால் சக்தியை ஒத்துக்கிறது இல்லை இல்லையா. சக்தி ந பதார்த்தாந்தரம் நியாயபோதனையில ஆரம்பத்திலேயே வருது. சக்தி நான் அங்கீகரியதே மீமாம்சகாக அங்கீகருவந்தி ஏதே தான் அங்கீகருவந்தி தசிய கண்டனம் குருவந்தி. தத்ர துவேதா தத்ர ஸ்வாபாவிக சக்தேரேவ தத் வன்னௌ தாஹானுகூலாய சக்தி சா ஸ்வாபாவிக சக்தி. ரெண்டு விதமா சக்தியை ஒத்துட்டிருக்கார் மீமாம்சகர். ஒன்னு வந்து ஸ்வாபாவிக சக்தி, இன்னொன்னு ஆதேய சக்தி. சகஜ சக்தி ஆதேய சக்தி இது நாமகரணம் குவந்தி. சக்தி த்வேதா சகஜ சக்தி ஆதேய சக்தி இது இது இது ரெண்டும் ஜன்யம் தான். பரந்து கிம் பவதி வன்னௌ யா சக்தி சா சகஜ சக்தி. வன்னியோடு சேர்ந்தே வரக்கூடிய சக்தி இல்லையா, வேற ஏதோ ஒரு காரணத்தினால திருப்பி கொண்டு வந்து சேர்த்ததில்ல. வண்ணவு யா சக்தி சுபாவதாக வருத்தது ததா சா சகஜ சக்தி இத்தியுச்சது. ஆதே சக்தியினால் காரணேன புத்திபூர்வகம் உற்பாதிதா சக்தி இத்தியாதிகம் பவதி. தத்ர சாமர்த்தியம் உற்பாத்தியதே உற்பாத்தியமானம் சாமர்த்தியம் ஸ்வாபாவிக ஆதே சக்தி ஆதீயமானா சக்தி. ஆதீயதே இத்தியுக்தே கொண்டு வர்றது அர்த்தம். தது அதிருஷ்டம் அப்படி ஆதே சக்தி இத்தனை மீமாம்சகை வியவகிரியது. வீஹியாது பிரோக்ஷணேன அதிர்ஷ்டம் ஜாயதே. வீஹியாது பிரோக்ஷணேன அதிர்ஷ்டம் ஜாயதே. இயம் இதம் அதிர்ஷ்டம் பூர்வம் நாஸ்தி நாசீத். தரி பிரோக்ஷணேன உற்பன்னம் அதிர்ஷ்டம் தது ஆதே. அது ஒரு சக்தி, அதுக்கு ஒரு ஒரு சாமர்த்தியம் கிடைக்கிறது. அந்த பிரோக்ஷணேன ஜாயமானம் அதிர்ஷ்டம் வர்த்ததே செய்தேவோ தசிய அக்ரே உபயோக அந்நதா தசிய. இப்ப இந்த சம்ஸ்காரங்கள் சொல்றது இல்லையா, எத்தனையோ சம்ஸ்காரங்களுக்கு பகுவிதா சம்ஸ்கார அக்கிரியந்த பிரதமதா. எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் அந்தந்த திரவியங்களுக்கு சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தேன கஷ்டன சக்தி விசேஷா தத்ர உற்பத்தி அதிர்ஷ்டரூபா. இதம் சர்வம் ஆதே சக்தி இது மீமாம்சகேன உச்சதே. தது ரெண்டு விதமான சக்தி துவயமபி உற்பத்தியமானமேவ. சகஜ சக்தியா இருக்கட்டும் ஆதே சக்தியா இருக்கட்டும் தது இதானியம் வன்னௌ சகஜ சக்தி உச்சதே. பரந்து ததபி உற்பத்தியதே கலு இத வன்னிர் உற்பத்தியதே. வன்னேரேவ உற்பத்திரஸ்தி அஸ்மாகம் இதானியம் அஸ்மாகமபி ஆத்மனி அநேகே சம்ஸ்காராஹ க்ரியந்தே தேன சக்தயஹ உற்பத்தியதே. சா சர்வாபி ஆதேய சக்தி கர்மானுஷ்டானேன ஆத்மனி அதிர்ஷ்டம் ஜாயதே இத்துக்கு ஆதேய சக்தி. சா அந்த அதிர்ஷ்டத்துக்கு ஆதேய சக்தி மீமாம்சகர் பேர் வச்சிருக்கா. ஷோடச சம்ஸ்காரா கிரியந்தே தேன ஆத்மா சம்ஸ்கிரியதே. இது இது எப்படி வந்ததுன்னா ஆதேய சக்தி. அது வந்த வந்திருக்கக்கூடிய சக்தி வந்து திருப்பி போயிடும். இதன் சர்வம் மே பிரசங்காது உத்தம் தாவதே வயம் அநேக விஷய அவகந்தவியா இது கிருத்வா அத்த அபேட்சா நாஸ்தி அஸ்ய பரமாத்மனா யா சக்தி ஆதேய சக்தி நாஸ்தி ஸ்வாபாவிகி சக்தி
2: ஞான பல க்ரியா.
0: தத்ர ஸ்வாபாவிகி சக்தி இது வக்தும் சக்யதே தோஷோ நாஸ்தி. பரந்து ஸ்வாபாவிகி சக்தி அபி ஜன்யா பவதி வன்னே குதஹ வன்னிரேவ ஸ்வாபாவிகி நாஸ்தி கலு வன்னேர் ஜன்யத்வாத் வன்னேர் சக்தி அபி ஜன்யா பவதி. யத்யபி ச ஸ்வாபாவிகி பரந்து ஜன்யா பவதி குதஹ வன்னே ஜன்யத்வாத். அத்ர து பரமாத்மனா சக்தி ஸ்வாபாவிகி பரந்து ந ஜன்யா குதஹ பரமாத்மன அஜன்யத்வா. परमात्मनः अजत्व तत् शक्तिरपि अजा अग्रे ज्ञानबलक्रिया च स्वाभाविकं ज्ञानं स्वाभाविकं बलं स्वाभाविकी क्रिया वर्तते सर्वम् इच्छा ज्ञानं कृतिः सर्वं स्वाभाविकमस्ति
2: इत्यादि चिदचित् प्रपञ्चरूप शक्तिविशिष्टत्वं स्वाभाविकमेव ब्रह्मणः
0: चिदचित् प्रपञ्चरूप शक्तिविशिष्टत्वं इन् द विशिष्टत्वं तद्विशिष्टत्वमपि स्वाभाविकमेव ब्रह्मणः
2: कदाचिदपि न निर्विशेषत्वम् इत्यनेन
0: अनेन किं सूचितम् अद्वैतमतम् उत्तुकृतलै निर्विशेषत्वं कदापि नेष्यते अस्माभिः इति सिद्धम् चिदचित् प्रपञ्चविशिष्टत्वमेव परमात्मनः स्वरूपम् इति स्वीक्रियते
2: अपरिच्छिन्नशक्तिविशिष्टम्
0: तत्र एकं क्षणं चिदचित् प्रपञ्चरूपशक्ति इति सूचितार् इल्लया प्रपञ्च अनुकूलशक्ति इति सूचितम् शक्तेः परिणामः इति कृत्वा परिणामपरिणामिनोः अभेदम् आलोच्य एवं व्यवहारः कृतः चिदचित् प्रपञ्च एव शक्तिः इत्युक्ते तत्कथं भोः प्रपञ्चः शक्तेः कार्यं खलु अतः तर्हि प्रपञ्च अनुकूलशक्तिः इति लेखनीयमासीत् इति अस्माकं शङ्का भवति सत्यं परन्तु एवमपि लिखितुं शक्यते परिणामपरिणामिनोः अभेदम् आलोच्य तथा लिखितम् इति मन्तव्यम् परिणामः सर्वोऽपि प्रपञ्चः इति अस्ति
2: सा शक्तिः चिदेव शक्तिः चित्
0: शक्तिः चिद्रूपा इत्यपि अस्ति
2: परन्तु
0: तत्र अचिदात्मकत्वम् आदाय परिणामः वक्तव्यः तद्विषये किञ्चित् शास्त्रविचारः अग्रे भविष्यति कथं परिणामः इत्यादिकं न उपपादितम् एतावता तत् पश्यामः अग्रे आगमिष्यति
2: अपरिच्छिन्न शक्तिविशिष्टत्वम् अनन्तशक्ति
0: अत् रण्डुं शेर्त चोलनं पुलुर्क् अचिदंशोऽपि कश्चन अपेक्षते तत्र
2: माया
0: परिणामार्थं मायायाम् अद्वैतरीत्या तु अस्माकं जडरूपा एव मायायाः सर्वथा चैतन्यं नेष्यते मायायाः जडशक्तिरेव सा परमात्मनः शक्तिः इत्युच्यते परन्तु जडात्मिका एव आकरेषु सर्वं एल्लामे तेरियद् अद् नम्मले अद् अन्दन्द दर्शनत्तुक्कु यद् शरीया इरुक्कुमो अप्डि अद् सेट्टिंग् पण्णनुम् अद् इन्द ललितासहस्रनाम स्तोत्रं पर चिच्छक्तिश्चेतनारूपा जडशक्तिर् जडात्मिका रेण्डुमे शेर्त्तु पोट्टिरुक्कु சிச்சக்தின்னு இருக்கு ஜடசக்தின்னு இருக்கு என்ன பண்றது சிச்சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா திரட்டம் எப்பசியாம
2: அபரிச்சின்ன சக்தி விசிஷ்டத்துவம் அனந்த சக்தித்துவம்
0: அத இப்ப ஸ்தோத்திரங்கள்ல எல்லாம் இந்த சக்தியே ஒரு ஸ்திரீ ரூபமாக வர்ணனம் பண்ணி உபாசனைக்காக அப்படி பண்றது அது இருக்கட்டும் ஒரு தேவியாக வர்ணனம் பண்றது அதுன்னு வேற என்ன இதெல்லாம் அவ்வளவுதான் இந்த ஒரு சக்தியே ஒரு ஸ்திரீ ரூபேண பிரகல்பிய ஆராதனார்த்தம் வர்ணியது ஸ்தோத்ரேஷு ததா விவிதம் வர்ணனம் பவதி அகே அகே பட்டாம அதி சமாபனியம் இது அபரிச்சின்ன சக்தி விசிஷ்டத்வம் அபரிச்சின்ன இயம் சக்தி அதுக்கு பரிச்சேதம் கிடையாது பரிச்சேதம்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றது ஒண்ணுமே கிடையாது இதனாலையும் பரிச்சின்னம் இல்ல அதான் அபரிச்சின்ன சக்தி விசிஷ்டத்துவம் அனந்த சக்தி மத்தம் அனந்த சக்தி அனந்தம்னா அனந்தம்னா அசங்கியாகம் இத்தியர்த்தே பிரயோகம் அஸ்தி அனந்த சப்தஸ்ய எவ்வளவு சொல்ல முடியாது அப்ப அனந்தம் இது பத பிரயோகம் அஸ்தி பரந்து அத்ர தஸ்மின் அர்த்தேன அந்தோ நாம பரிச்சேத ந வித்யதே அந்த யஸ்ய சஹ அனந்த அபரிச்சின்னம் இத்தியர்த்தே சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம இத்தியத்ராபி ததேவ அன்யதா அநேகானி பிரம்மாணி இது கலு உத்தம் சார் அனந்தா அனந்தத்துவம் நம்ம அசங்கியாகத்துவம் இத்தியர்த்தச்சேத் ஏகம் பிரம்மா இது தியக்தம் சார் அதா ததா சா அர்த்தா தத்ர நாஸ்தி
2: பரந்து அத்ர து சக்திரேவ ததா வக்தும் சக்யதே
0: சக்திரபி விசித்ரா சக்தி இது உத்தம்
2: விவிதா இது உத்தம் அத்ர து
3: சக்திர விவிதேவ ஸ்ருயதே
0: சக்தி விஷயே வக்தும் சக்யதே பரந்து अनेकत्वमपि वक्तुं शक्यते पदान्तरेण उक्तं खलु तत्रापि व्याख्यानं तथा नापेक्षते येन अत्र विचित्रशब्देन तत्र अनेकत्वम् अनेकत्वं यदि विवक्षितं तदानीमपि विचित्र इति उक्तं खलु
3: तत्र कार्यभेदात् तदनुकूलशक्ति औपाधिकभेदः
0: ఏకత్వం అపేక్షతే చేతపి ఔపాధిక భేదా ఇది వక్తవ్యం భవతి. కార్యభేదేన ఏం ప్రవర్తన భేదేన తదపి వక్తుం శక్యతే. ద్వైధాపి అస్తి నిరూపణం పశ్యామి.
2: అనంతాభిరేవ శక్తిభిః జగతః జనకం శాసకం చ బ్రహ్మ భవతి.
0: అనంతాభిరేవ శక్తిభిః అపరిచ్ఛిన్నాభిరేవ శక్తిభిః జగతః జనకం శాసకం చ బ్రహ్మ భవతి. సృష్టికర్తృ పరిపాలనకర్తృ చ భవతి. శాసకం పరిపాలనకర్తృ శాసకం శాసకః ఇల్ల శాసకం బ్రహ్మ నపుంసకలింగం. అనాల
2: తథాహి శ్రూయతే ఏక ఏవ రుద్రో న ద్వితీయాయ తస్థుః య ఇమాన్ లోకః.
0: తస్థుః ఉన్న ఛాందస ప్రయోగం తస్థౌ ఉన్న వర్ణం తస్థుః ఇది ఛాందసం రూపం.
2: య ఇమాన్ లోకః
0: తస్థుః ఉన్న తప్పు లే బహువచనం అంత పదం శరీయత ఇరుకనా అంగ శరీయా వరాదు. తస్థౌ
2: ఏక
0: ఇది ఏకవచనం తస్థుః
2: తస్థౌ
0: ఇది బహువచనం. ఏక ఏవ రుద్రో ఏకవచనం అదన తస్థుః
2: ఛాందసః. ఇమాన్ లోకాన్ ఈశతః ఈశినీభిః యః సర్వాన్ లోకాన్ ఈశతః ఈశనీభిర్ జననీభిః పరమశక్తిభిః ఇత్యర్థి.
0: అత్ర కించిత్ ఇతోపి అస్తి తురీయమిమం లోకం ఈశతే ఈశనీయుః జననీయుః. అదొందు కడయాద అత్ర కథం వర్తతే ఇదం కుత్రత్యం వాక్యం ఇది మయాపి న జ్ఞాయతే మయా న దృష్టం ఏతావత
2: పుష్పం స్థీషి పుష్పం స్థ
0: ఏవ
3: అథర్వ శీషి అథర్వ శిరః
0: ఉపనిషద్ అస్తి వా తత్ర మయా న పఠిత తత్ర దృష్టం తత్ర స్యాత్. అథర్వ శిరః ఇది ఉపనిషద్ అస్తి అదిలి నరే ఎడుతుర్గ ఇదిల తత్ ద్రష్టవ్యం ఏకవారం తత్ర స్యాత్. ఈశనీయుః జననీయుః తురీయమిమం లోకం ఈశతే ఈశనీయుః జననీయుః. ఈశనీయుః ఇది సుబంధపదం అది తిగంతమిల్ల ఈశనీయుః తస్తి ఇది భవతి పదం. అత్ర ఏతైః వ్యాఖ్యానం కృతమస్తి వ్యాఖ్యాకారైః ఆచార్యైః చ ఇమం లోకం శుద్ధం శుద్ధమిశ్ర అశుద్ధాత్మరూపం లోకత్రయం తురీయం ఉక్తలోకత్రయాపేక్షయా చతుర్థం. లోకత్రయం ఇత్యస్యాపి కించిత్ వ్యాఖ్యానం కృతం. ఇమం లోకం శుద్ధమిశ్ర అశుద్ధ అధ్వరూపం లోకత్రయం శుద్ధవం మిశ్రవం అశుద్ధవు మార్గకుడి లోకత్రయం తదపేక్ష అన్యత తురీయం ఉక్తలోకత్రయాపేక్ష చతుర్థం అధ్వనాం అధ్వపతే శ్రేష్టస్య అధ్వనః పారమశీయే పారమశీయేది సర్వాధిక సర్వాధికారి ప్రేప్సనీయత్వేన శృతిసిద్ధం అధ్వనాం మధ్యే అతిశ్రేష్టస్య శుద్ధాధ్వనః అప్యుపరి స్థితం పరమాకాశరూపం పరమపదం చ ఇది అస్తు. ఈశతే ఈష్టే ఈశనీయుః ఇది పదం గృహీతమస్తి ఏతైః. ఈశనీయుః ఈశనానుకూల ఇచ్ఛాశక్తిమాన్ జననీయుః జననానుకూల ఇచ్ఛాశక్తిమాన్ ఈశనం ఐశ్వర్యం జననం జనైతృత్వం ఇత్యాది వ్యాఖ్యానం కృతమస్తి. తర్హి తత్ పదం వర్తతే ఇత్యేవ జ్ఞాయతే. అస్తు శక్తి శక్తి శక్తి కామికర్తకి శృతి ఎడుతురుగారు వేరే ఒన్నుల్ల.
2: అనంత శక్తి మత్వాత్ బ్రహ్మణః అపరిచ్ఛిన్న ప్రపంచ సమవాయి కారణత్వం సిద్ధ్యతి.
0: సమవాయి కారణం ఇది తు ఉపాదాన కారణం ఇత్యర్థే ప్రయుక్తం. ప్రపంచం ప్రతి ఉపాదాన కారణత్వం సిద్ధ్యతి కుతః శక్తి ద్వారా స్వరూపేణ తు పరిణామం న కర్తుం శక్యతే నేష్యతే శృతి విరోధాత్. అతః శక్తి ద్వారా పరిణామ ఇది వక్తవ్యం. తదుక్తం అనంత శక్తి మత్వాత్ బ్రహ్మణః అపరిచ్ఛిన్న ప్రపంచ సమవాయి కారణత్వం. అపరిచ్ఛిన్నమాన ప్రపంచం ప్రపంచం బహు విస్తృతం వ్యాప్తః వర్తతే అది అది తత్ ప్రతి సమవాయి కారణత్వం ఉపాదాన కారణత్వం పరమాత్మన సిద్ధ్యతి. సమవాయిని కథం శక్తి భవతి సమవేత ఖలు తరీ భోదీయ భాషయా ఉచ్యతే చేత్ తథా సమవేత ఇది ఖలు వక్తవ్యం. అస్తు తత్ర సమవేతం సమవాయి ఇత్యాది శబ్దాః వస్తుగత్యా కదా ప్రయోక్తవ్యా సమవాయ సంబంధతే వచ్చింది నమ్మ వేల పండ్రదా ఎడుకడం సమవాయ సంబంధతే ఒత్తుకృదిల్ల. తర్హి
3: శక్తి తర్హి బ్రహ్మణి విశిష్టత్వం కథం కేన సంబంధ
0: తాదాత్మ్య సంబంధేన ఇది వదంతి. తాదాత్మ్య సంబంధేన ఇత్యుచ్యతే తత్ సమవాయ తాదాత్మ్యయోః కో భేదః ఇతి అనంతరం వదామి.
2: ఇదానికి నిమిత్త కారణం నాస్తి బ్రహ్మ.
0: నిమిత్త కారణం ఇల్ల ఉపాదాన కారణం
3: దా
0: సత్యం. నిమిత్త కారణం మట్టు ఇల్ల నిమిత్త కారణం కేవలం నిమిత్త కారణం కర్తృత్వ నిమిత్త కారణం ಉಪಾದಾನತ್ವ ಅಸ್ತಿ ಶಕ್ತಿ ದ್ವಾರ ಉಪಾದಾನ ಕಾರಣ ಚ ಶಕ್ತಿ ಮತ್ವೇನ ಉಪಾದಾನ ಕಾರಣ ಭೇದ ಸಹಿಷ್ಣು ಅಭೇದಸ್ತಾದಾತ್ಮ್ಯಂ ಇತಿ ಉಚ್ಯತೆ ಶಕ್ತಿ ಶಕ್ತಿ ಮತೋ ಅಭೇದ ವಕ್ತವ್ಯ ಅತ್ಯಂತ ಭೇದ ಅತಃ ಭೇದ ಸಹಿಷ್ಣು ಅಭೇದ ಇತಿ ಉಚ್ಯತೆ ಶಕ್ತಿ ಶಕ್ತಿ ಮತೋ ಅತ್ಯಂತ ಭೇದ ಶಕ್ತಿ ತಸ್ಯ ಶಕ್ತಿ ಇತಿ ಉಚ್ಯತೆ ಮಮ ಏತಾದೃಶ ವಿಷಯ ಶಕ್ತಿರಸ್ತಿ ಮಮ ಶಕ್ತಿ ಏದೋ ಭೇದ ತಿಳಿಯೋದಿಲ್ಲಯಾ ಅನ್ನ ಶಕ್ತಿಯ ಶಕ್ತಿಯ ವೇರ ಪಾಕ ಮುಡಿಯದು ಅತಃ ಶಕ್ತಿ ಶಕ್ತಿ ಮತೋ ಅಭೇದ ಇದೆ ನೈಯಾಯಿಕೈ ತತ್ರ ಸಮವಾಯ ಸಂಬಂಧಸ್ಯ ಸ್ಥಳಾನಿ ಯಾನಿ ಉಚ್ಯಂತೆ ತತ್ರ ಸರ್ವತ್ರಾಪಿ ತಾದಾತ್ಮ್ಯಮೇವ ಗುಣಗುಣಿನೋಃ ತಾದಾತ್ಮ್ಯಂ ಕ್ರಿಯಾ ಕ್ರಿಯಾವತೋಃ ವಿಶೇಷ ಪದಾರ್ಥತೆ ಉತ್ತರ ಇಲ್ಲ ನೈಯಾಯಿಕಾಳು ಸಮವಾಯತ್ವಕ್ಕೆ ಎಂತ ಸ್ಥಾನ ಕೊಡ್ತಿರ್ಕಾರೋ ಅಂದ ಇಡದಲ್ಲಿ ತಾದಾತ್ಮ್ಯಂ ಅನ್ನು ಸುಳ್ಳ ಅದರ್ಥ ಮುಕ್ತ
2: ಅಷ್ಟಾಭಿಧಾನಾಧಿಕರಣಮಿತಿ ಭವ ಸರ್ವೇ
0: ಇತಃಪರಂ ಅಷ್ಟಾಭಿಧಾನಾಧಿಕರಣಂ ಇತ್ಯಸ್ಯ ವ್ಯಾಖ್ಯಾನ ತಾವದ ಅಧಿಕರಣಂ ಸಮಾಪ್ಯತೆ ಎಟ್ಟು ಪೇರು ತಸ್ಯ ಅರ್ಥ ನಿರೂಪಣ ಕ್ರಿಯತೆ ತಾವದ ಅಧಿಕರಣಂ ಸಮಾಪ್ತ
4: ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಯು ಆರ್ ಲಿಸನಿಂಗ್ ಟು shaivam.org ರೇಡಿಯೋ ದಿ 24/7 ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಚಾನೆಲ್ ಫ್ರಮ್ shaivam.org ಓಂ